ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷத மாதம் 30 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஆப் செயலியிலும் இணைய வலையிலும் இன்று எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் தன்யாசி

தன்யாசீராகத்தில் அமைந்த மங்களிசை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 2, வான் சிறப்பு, குறளின் 8. குறள், சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரகுமேல் வானோர்க்கு ஈண்டு. இதன் பொருள், உலகில் மழை பெய்யாவிட்டால் தேவருக்கு நாள் வழிபாடும் திருவிழாவும் நடைபெறாது. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 2, வான் சிறப்பு, குறளின் 8. குறள், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈந்து. இதன் பொருள், உலகில் மழை பெய்யாவிட்டால் தேவருக்கு நாள் வழிபாடும் திருவிழாவும் நடைபெறாது. குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஷன் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள், 6:15 அருளசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. தமிழ்நாட்டில் வரையாடுகள் காணப்படும் இடங்கள் குறித்து நீலகிரி வனக்கூட்டத்தின் உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர் நிகழ்ச்சியில் திருமண மாணவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டமறிவோம். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம்

தின தொடரின் 3 பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு வாழ்க்கை ஒரு சதுரங்கம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் குறித்து பொதுநல மருத்துவர் பத்மா மரீனா அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி சரியா தவறா, 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் அலை நேர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்களுடன் நேர்முகம், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இதில் மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குறட்பாக்களிலும் இவற்றைச் சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்துக் கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்கு மாணவியே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டையுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி 15 நிமிடம். நேர்களை கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களை நீங்கள் கேட்டிருக்கிறது அருளிசை பக்தி பாடல்கள். சிந்தனை துளிகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் நேரம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்றுவோம். இன்று நாம் செய்யும் சிறிய செயல்கள்தான் நாளைய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். நேர்களே, நல்ல எண்ணங்களோடு இன்றைய நாளை தொடங்குங்கள். உங்கள் முயற்சிகள் உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும்.

ஜே பிரதீப் குமார் அவர்கள் இசையமைத்து பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, உங்களுடைய சிந்தனைக்காக. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உடலில் நம்மை நாமே நம்ப வேண்டும். மற்றவர்கள் நம்மை நம்புவதற்கு முன் நம் திறமையை நாம் உணர வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது நமக்கு

0: புதிய பாடத்தை கற்றுத்தரும் ஆசிரியர். ஒவ்வொரு தடையையும் தைரியமாக கடந்து செல்லும் மனப்பக்குவம் இருந்தால் வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நேர்களை கேட்ட பாடல் ஹாஜி சையத் அலி அவர்கள் பாடிய பாடல். எஸ்பி பூபதி அவர்களுடைய இசையமைப்பில் நாகூர் எம் காதர் அலி அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது. நேர்களே, உங்களுடைய சிந்தனைக்காக. அன்பு செலுத்துவதற்கு

நம் தேவையில்லை. ஒரு இனிய புன்னகை, ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு சிறிய உதவி, இவை ஒருவர் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியாக இருப்போம். நாம் கொடுக்கும் அன்பு பல மடங்கு நம்மிடத்தில் திரும்பி வரும்.

நேர்களை கேட்ட பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல். சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களுடைய இசையமைப்பில் ராமசாமி வரிகளில் ஒலித்தது. நேர்களை உங்களுடைய சிந்தனைக்காக. மகிழ்ச்சி என்பது பெரிய சாதனைகள் மட்டுமில்லை, குடும்பத்துடன் செலவிடும் நேரம், நண்பர்களுடன் பகிரும் சிரிப்பு, மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவி, இவையெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியின் அடையாளங்கள். இன்று எத்தனை பேர் முகத்தில் புன்னகையை வரவைக்க முடிகிறதோ அதுவே நம் நாளின் மிகப்பெரிய வெற்றி.

0: நேயர்களை, கேட்ட பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் சோமு அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது. கேட்ட பாடலோடு அருளசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேயர்களை, இன்று நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18-22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10-13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 8-10 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோரான் ரானிரிப்ளோர் என்ற குருண்டை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அடிகள் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உபரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல், பர்புருசிலியம் லெலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவேளையில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிறப்புள்ளி நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். நச்சுயிரி நோய் பயிர்களின் அனைத்து நிலைகளிலும் தோன்றலாம். காய்கறி பயிர்களை நச்சுயிரி நோய்களுக்காக ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸுக்காக நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காசோளம் சோளத்தை வரப்பு வாரியாக பயிரிட வேண்டும். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: இன்றிரவு 7 புதுமணிக்கு தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: இப்ப இந்த பீன் சாகுபடின்னு சொல்லும் போது நம்ம வந்து விதை தேர்வு எந்த மாதிரி விதைகள் வந்து தேர்வு செய்யணும் அதை பத்தி சொல்லுங்க.
3: இப்போ பீன்ஸ் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் பீன்ஸ் எடுத்தோம்னா இந்த வால்டெக்ஸ் அப்புறமேட்டு 2-3 ஐட்டம் தான் வச்சிருந்தாங்க. வால்டெக்ஸ் போடுவாங்க, அப்புறமேட்டு இந்த அட்டி அவரை இந்த அவரைங்க ஐட்டமா அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து பீன்ஸ்லேயே நிறைய வந்துச்சுங்க. புஷ் பீன்ஸ் வந்துருச்சு, பென்னி பீன்ஸ் வந்துருச்சு, அப்புறமேட்டு கொடி பீன்ஸு அந்த மாதிரியெல்லாம் வெரைட்டியாக நிறைய வெரைட்டி வந்துருச்சு. இப்போ வந்து புஷ் பீன்ஸு அந்த மாதிரி பீன்ஸுக்கு தான் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு.
1: இன்னும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் உதகை கேத்தி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசன். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.

0: இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுநர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பணப்பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலடி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு AC பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தமை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
1: பேரு சுரேஷ், நான் குளத்துல தான் வரேன், சொந்தூர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இது இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு இன்னில இருந்து விட்டுருக்காங்க. இது அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே ஒரு சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது தமிழ்நாட்டில் வரையாடுகள் காணப்படும் இடங்கள் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: தமிழ்நாட்டில் வந்து முக்கியமா எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம், முக்குருத்தி நேஷனல் பார்க், அதே போல இரவிக்குளம் நேஷனல் பார்க். இந்த பகுதியில் வந்து அதிகமான பாப்புலேஷன்ஸ்ல இந்த ஆடுகள் காணப்படுகிறது. அதே போல KMTR களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ், அதே போல கோயம்புத்தூர் பகுதியில் சிறுவாணி ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், கொடைக்கானல சில பகுதிகளில் வந்து இந்த ஆடுகளை வந்து சில எண்ணிக்கையில் காணப்படுகிறது. எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 3000 குறைவாக தான் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்குருத்தி நேஷனல் பார்க்கிலையும் இரவிக்குளம் நேஷனல் பார்க் கேரளா காணப்படுது. அங்கே வந்து கிராஸ் ஹில்ஸ் ஓ சாஞ்ச்

0: கொம்புகள் வந்து ஆணாடுகளுக்கு வந்து கொஞ்சம் தடிமனான, பெண்ணாடுகளை விட தடிமனான கொம்புகள் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும், அது 16 இன்ச் இருக்கும். பெண்ணாடுகளுக்கு வந்து 30 சென்டிமீட்டர், 12 இன்ச் வரைக்கும் அதோட கொம்புகள் இருக்கும். என்ன மாதிரி எலிவேஷன்ஸ்ல, என்ன மாதிரி உயரத்தில் இந்த மாதிரி ஆடுகள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர்ல இருந்து 2600 மீட்டர் வரைக்கும் இந்த ஆடுகள் வந்து காணப்படுது. நீலகிரி மாவட்டத்தில் நம்ம ஊட்டியில் இருக்கோம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா முக்குர்த்தினி நேஷனல் பார்க், அவிலாஞ்சி பகுதிகளில், இந்த குந்தா பகுதிகளில், கிண்ணக்குறை பகுதிகளில் இந்த ஆடுகள் அதிகமாக காணப்படுது. இந்த ஆடுகள் எந்த மாதிரி இடத்துல காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசில்ஸ், புல்தரை காடுகள் இருக்கு இல்லைங்களா, கிராஸ் லேண்டும், ஷோலா பேச்சஸ், இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஹையர் எலிவேஷன்ஸ்ல, அப்பர் நீலகிரிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி காடுகள் காணப்படுகிறது. கிராஸ் லேண்ட் ஈகோ சிஸ்டமும் அண்ட் ஷோலா ஈகோ சிஸ்டமும் இந்த மாதிரி பகுதியில் மட்டும் இந்த ஆடுகள் காணப்படுது. ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த ஆடுகள் எத்தனை வகையான உணவுகளை, எத்தனை வகையான ஸ்பீசிஸ் வந்து எடுத்துக்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா 120க்கு மேலான ஸ்பீசிஸ் எடுத்துக்கொள்ளுது. அதான் வந்து உணவாக சாப்பிடுது. எல்லாமே வந்து நேட்டிவ், நீலகிரி மாவட்டத்திற்கே நம்ம இடத்திற்கே உரித்தான தாவரங்களை மட்டும்தான் இந்த ஆடுகள் வந்து எடுத்துக்கொள்ளுது. அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கிராசஸ் இருக்கு, ஷப்ஸ் இருக்கு, ஹர்ப்ஸ் இருக்கு, நேட்டிவ் ஷோலா பிளான்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் வந்து இந்த ஆடுகள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளுது. இப்போ இந்த இனங்களை பாதுகாத்தாதான், இந்த நேட்டிவ் ஸ்பீசிஸை பாதுகாத்தாதான் இந்த ஆடுகளும் இருக்கும். இப்போ எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா, இப்போ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் அதெல்லாம் கொண்டு வரும்போது அது அந்த ஆடுகள் வந்து சாப்பிட்டுருக்கவே சாப்பிட்டுருக்காது. அதுக்கு வந்து பழக்கமில்லாத உணவுகள், அப்போ சாப்பிடும்போது அந்த ஆடுகள் வந்து எண்ணிக்கை குறைவதற்கு, வாழ்நாள் குறைவதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
1: மொழி நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாட்டில் வரையாடுகள் காணப்படும் இடங்கள் இது குறித்த தகவல்களை வழங்கினார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
3: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
2: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
3: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
2: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
3: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
3: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் திருமணமானவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: திருமணமான பெண்கள், கணவன் மனைவி இவர்களுக்கு வந்து வைத்தியம், உணவு முறைகள், எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வாழணும், இயற்கையோட எவ்வளவு ஒன்றி வாழணும், இதை வந்து முக்கியமா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் முக்கியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சுத்தம், நிறைய சுத்தம், எப்படி ஹைஜீனிக், எந்த மாதிரி சுத்தங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்ப 1 வருடம் ஆயிடுச்சு, 2 வருடம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றப்போ ஒரே முறையில வந்து இவங்க வந்து மருத்துவத்தை எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய யாரு என்ன மருத்துவம் சொன்னாலும் அதை செய்வாங்க. அதை முதல்ல தவிர்க்கணும். சாப்பிடுற சாப்பாடு, உறக்கம், நம்ம நடைமுறைகள், நம்மளோட மைண்ட் வந்து நல்லா ஃப்ரீயா வச்சிருக்கோமா, எந்த ஒரு டென்ஷன், இப்ப குடும்பத்துல கூட்டு குடும்பத்திலயே இருப்போம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே பார்த்து குழப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு எப்பேற்பட்ட மருத்துவங்கள் கொடுத்தாலும், எந்த மருத்துவத்தை யார் எந்த மருத்துவம் சொல்லி மாற்றம் கொடுத்தாலுமே அது வந்து கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. சோ அதை இவங்க மாத்திக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். குடும்பத்துக்குள்ளேயுமே சரி, கணவன் மனைவிக்குள்ளேயுமே சரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்ல முறையில போகும்போது ஒரே இடத்துல ஒரு நிலையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா, ஏன்னா ஒரு சிலருக்கு 2 பக்கமுமே குறைகளால் இருக்கலாம். அதை புரிஞ்சு பக்குவப்படுத்தி உணவு முறைகள் எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு உறக்கத்துக்கு நல்ல முதலிடம் கொடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து நாள்தோறும் எடுத்துக்கிட்டாங்கனாலே இவங்களோட

0: வாழ்நாள் முழுவதுமே மீண்டும் மீண்டும் வேறு வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், இதை எடுத்தும் இது சரியில்லை, இது குறை அப்படின்றதே வரவே வராது. நல்லபடி அவர்கள் கருத்தரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: ஆனால் தூக்கத்துக்கான நேரத்தில் மற்ற வேலைகள் செய்கிறது, நம்ம மொபைல் இப்போ அடிக்ட் நிறையா இருக்காங்க, இல்லை சீரியல் நிறையா அடிக்ட் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் நல்லா சாந்தமாக இருக்கணும், நம்ம முழுமையாக எல்லா விஷயத்திலும் வெற்றியை பார்க்கணும், எந்த நோய்வாயும் படக்கூடாது, மருந்துகளே எடுத்து ஃபுல்லாக மருத்துவத்துக்கு செலவுக்கு அந்த நேரங்களை வீணாக்கக்கூடாது அப்படின்னு இருந்தால், இயற்கையோடு சேர்ந்து முழுமையாக இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட வாழ்வில் முழுமையாக பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மருத்துவம் எடுக்கிறதுக்கு வரும்போது சித்த மருத்துவம் எடுத்துப்பாங்க, எடுத்து ஒரே ஒரு வாரம் எடுக்கலாம், ஒரு வாரம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 7 நாட்களுக்குள்ள எடுக்குமா, இதில் எனக்கு சரியாகலை, இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்கன்னு அடுத்த மருத்துவத்துக்கு தாவிடுவாங்க. அந்த மருத்துவத்தோட முழுமையான பலன் கிடைக்கிறதுக்குள்ள அடுத்தது போயிடுவாங்க. இயற்கையான வழியில் வர்றது எல்லா மருத்துவமே, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, இப்போ அவசர காலத்துக்கு எல்லா மெடிசன்ஸ்க்கும் நம்ம போகிறதான் போறோம், ஆனால் அந்த அவசர காலத்துல உங்களுக்கு கிடைக்கிறது எப்படின்னா, ஒரு விஷச்செடி வளருது அப்படின்னா அதை வெட்டி விடுறது மாதிரி தான். ஒரு இயற்கையான முறையில உங்களுக்கு மருத்துவத்தை பத்தி இது தெரியுது, அந்த இடத்துக்கு போறீங்கன்னா கால அவகாசங்கள் நம்ம கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கணும். மருத்துவம் எடுத்துக்கிற காலகட்டம் உங்களுக்கு 3 மாதமோ இல்லை 1 மாதம் சொன்னா கூட முழுமையாக யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலுமே அந்த மருத்துவத்தை எடுத்துட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு மருந்து எழுதியிருக்காங்கன்னா 3 நாட்கள் கொடுங்க, 2 நாட்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. இதுவே ஒரு தவறான செயல் தான். அப்போ உங்களுக்கு அந்த மருத்துவத்தோட தன்மை தெரியாது, அதுல என்ன செயல்படுதுன்னு தெரியாது. எனக்கு 1 நாள்லயே சரியாகல, 2 நாள்ல சரியாகல, அப்புறம் நான் இப்படி 3 நாளே நீங்க மருந்து வாங்க, 10 நாட்களுக்கு 3 நாள் வாங்கினீங்கன்னா அதோடைய நோய்க்கும் நோய் சார் இடத்துக்கும் என்ன உங்களுக்கு அந்த மருத்துவடைய தன்மை எங்க போய் சேரும், சேராது. எப்பொழுதுமே ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த மருத்துவமா இருந்தாலுமே இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு வந்து நீங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னா, ஒரு நாள் இவ்வளவு நாள் நீங்க செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு. எல்லாருக்கும் நான் பொதுவா ஒரே ஒரு விஷயங்கள் சொல்றேன்னா, நீங்க மருத்துவத்துக்கிட்ட போகலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம், அதை சார்ந்த மருந்துகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அவங்க சொல்ற விஷயங்களை சில விஷயங்கள் அனுபவம் இல்லாம கடைபிடிக்க சொல்லவே மாட்டாங்க. நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, முதல்ல அந்த மருத்துவத்துக்கான முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும்.
2: நலமுடன் வாழ. இதுவரை திருமணமானவர்களுக்கான வாழ்க்கை முறை குறித்து பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: நேயர்களே, காலை கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நீங்கள் கேட்ட இந்த சூப்பரான பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுஜித்ரா இணைந்து பாடிய பாடல். வித்யாசாகரோட இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இது. மார்னிங் ஆஃபீஸுக்கு போகும்போது டாஸ்மாக் ஷாப் பார்க்குறோம். வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கலாமான்னு பேசுவாங்க. போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணுறதுப்போ போலீஸ் சர்ச் எப்படி நடக்கும், இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். போலீஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்க, ட்ரையல் எப்படின்னு பார்த்தோன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அப்புறம் கோர்ட்டில் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். எவிடன்ஸ், விட்னஸ், டாக்குமெண்ட்ஸ், கிராஸ் எக்ஸாமினேஷன், ஆர்குமெண்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்படி தான் வரும். சிலர் மைனர் அஃபென்சஸ் சம்மரி ட்ரையல் ப்ரொசீடிங்காக குவிக்கர் டிஸ்போசிஷனுக்கு கோர்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 4A இன்டாக்சிகேஷன் இன் பப்ளிக் பிளேஸ், அதாவது பப்ளிக் பிளேஸில் இன்டாக்சிகேட் ஆகிட்டு நம்ம இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் போலீஸ் என்ன பண்ணணும்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அரெஸ்ட் பண்ணி நம்மளோட பிளட் டெஸ்ட் எடுத்து, பிளட் சாம்பிள் எடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஆக்சுவலி லிக்கர் கன்சியூம் பண்ணியிருக்கோங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டு ஆக்சுவலாக கேஸ் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேஸஸில் இது மைனர் அஃபென்ஸ், அதனால் இது சம்மரி ட்ரையல் கேஸாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஆனால் மற்ற கேஸில் சேல் இல்லைனா பொசஷன், டிரான்ஸ்போர்ட், ஏற்கனவே நான் செக்ஷன் 4 உங்களுக்கு சொன்ன அஃபென்ஸில் பாதி அஃபென்சஸ், அதெல்லாம் சீரியஸ் அஃபென்சஸ், அதனால் அதெல்லாம் ரெகுலர் ட்ரையலாக தான் கன்சிடர் ஆகும். ஆஃபீஸர் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேனா, இவ்வளோ பவர் கொடுத்துருக்கீங்களே, அப்போ போலீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லா போலீஸ்க்கு பவரை மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு செக்கும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த பவரை அப்யூஸ் பண்ணால் அதுக்கு அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஒரு செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, அந்த பவர்ஸை போலீஸ் அப்யூஸ் பண்ணி அந்த கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போலீஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஹராஸ்மெண்ட்டுங்கிற கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனே இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். சப்போஸ் ரவின்னு ஒருத்தர் டாஸ்மாக்ல இருந்து 2 விஸ்கி பாட்டில் வாங்கி காரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறார், லைசன்ஸ்டு லிக்கர் பர்சனல் யூஸ்க்கு. போலீஸ் செக்கிங் பண்ணுறாங்க. அப்போது ரவியோட கேசியும் இல்லீகல் மேனுஃபேக்சர் கேசியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமா, இதுதான் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இல்லை, ஏன்னா ஆர்டினரி சிட்டிசன்ஸ்க்கு செப்பரேட் ரூல்ஸ் இருக்கு. நீங்கள் லிக்கர் பாட்டில் வாங்கிட்டு போகிறீங்க, அதே லிக்கர் பாட்டில் வந்து ஒரு குவான்டிட்டிக்கு மேலே வாங்கினா அது இல்லீகல் ஆகுது, ஒரு குவான்டிட்டிக்கு கீழே வாங்கினீங்கன்னா அது லீகல் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி லீகலாக வச்சுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல்ஸில் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக். அது தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் தெரிஞ்சிக்காம தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னும் 2 பெரிய லெசன்ஸ் பார்த்தோம். ஒன்று, லிக்கர் கிஃப்ட் கொடுத்தா சில சுச்சுவேஷன்ஸில் அது சேல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. 2, போலீஸ்க்கு சர்ச் சீஷர் அரெஸ்ட் பவர்ஸ் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் லீகல் சேஃப்கார்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கல் டாபிக் என்னென்னா, வீட்டில் எவ்வளோ பாட்டில் லிக்கர் லீகலாக வச்சுக்கலாம், காரில் கேரி பண்ணுற லிமிட் என்ன, லிக்கர்னா எல்லா லிக்கருமே வந்துடுமா, பியருக்கும் வைனுக்கும் ஏதாவது செப்பரேட் லிமிட் இருக்கா அப்படிங்கிறது தான் அடுத்த டாப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்படி வந்தது, டாஸ்மாக் எப்படி லீகல், செக்ஷன் 4 என்ன அஃபென்சஸ், போலீஸ்க்கு என்ன பவர், கிஃப்ட் கொடுத்தாலும் லா எப்படி அது பார்க்குது. இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ப்ராக்டிக்கல் டாபிக்கு வரும், வீட்டில் எவ்வளோ லிக்கர் லீகலாக வச்சுருக்கலாம். இந்த கேள்வி ரொம்ப காமன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாட்டில் தான் லீகல். சிலர் சொல்லுவாங்க 3 பாட்டிலுக்கு மேலே வச்சா கேஸ் போட்டுருவாங்க. இன்னும் சிலர் வீட்டில் பாட்டில் வச்சுருக்கவே கூடாது. இது 3 கரெக்ட் இல்லை. கவர்மெண்ட் இதுக்காக செப்பரேட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. அதுதான் தமிழ்நாடு லிக்கர் பொசஷன் ஃபார் பர்சனல் கன்சம்ஷன் ரூல்ஸ் 1996. இந்த ரூல்ஸ் தான் ஒரு ஆர்டினரி சிட்டிசன் பர்சனல் யூஸ்க்காக எவ்வளோ லிக்கர் வச்சிருக்கலாம்னு சொல்லுது.
1: சட்டம் அறிவோம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியமாகின இடம்பெறும். நேர்களை, இத்துடன் காலை கதர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகள் உடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1 தேதி நடைபெறும் லோக்மானிய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுனித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10 தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனா்.

0: உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமது வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமது தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல்கிரீஸ். நேர்களை இன்னைக்கு குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சியில ஒரு புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தான் நேர்களை நம்ம கேட்க போறோம். சோ ஸ்டே டியூன் இது FM 101.8 எல்லாமே சமஹிட்டு. ஸோ குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு கேட்க போகிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டியிலேயே இருந்துட்டு ஊட்டியை பற்றி தெரியாமல் இருக்க முடியுமா என்ன? ஸோ சுவாரஸ்யமான ரெண்டு ஃபேக்டை சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நீலகிரி மவுண்டன் ரயில்வே தாங்க இதோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே உயரமான நேரோ ட்ரெயின் இது தாங்க. இது 46 கிலோமீட்டர், 208 வளைவுகள், 16 டனல், 250 பிரிட்ஜஸை கடந்து போதுங்க. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது, ஆனால் இப்போது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லையும் இந்த ட்ரெயின் இருக்குங்க. ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையம் போகும்போது ஜன்னல் வழியாக பார்க்குற அந்த வியூ அதை சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். டூரிஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம ஊருக்காரங்களும் ஒரு தடவையாவது போக வேண்டிய ஒரு ரைடு தாங்க நம்மளோட மவுண்டன் ரயில்வே. ஸோ அடுத்ததாக நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வரும். அது என்ன அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டீயும் யூக்கலிப்டஸும் பைனும், இந்த மூணு மரமும் சேர்ந்த ஒரு வாசனை தாங்க நம்மளுடைய நீலகிரியை வரவேற்குது அப்படின்னே சொல்லலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூக்கலிப்டஸ் இலையில இருந்து வர காற்று சுவாச கோளாறு

ஆஸ்துமாக்கு ரொம்பவே நல்லதான். ஸோ அதனால தான் பல வருஷமாக டாக்டர் சொல்கிறாங்க லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீலகிரிக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இயற்கை நமக்கு கொடுத்த ஏசியும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலும் நம்மளுடைய நீலகிரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே 26 வகையான பழங்குடி மக்களும் வாழ்கிறாங்கங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரம், உடை, வீடு, தெய்வ வழிபாடு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மூணு ஃபேக்டும் நீலகிரியில் பிறந்ததுக்கான ஒரு ப்ரைடு வர ஒரு ஃபேக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசலாம். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்ட் டு எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ஓகே, மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ். ஓகே, குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலகிரியோட வேலட் செக் பாயிண்ட்டுங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீலகிரியோடைய வேலெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? இது வந்து ரொம்ப ஒரு மூணு பேருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அவசரமா கிளம்பிட்டு ஓகே பைக்லேயோ பெட்ரோலு கார்ல வந்து டீசலு எல்லாமே அடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேட். அடுத்ததாக தன்னுடைய மகளுக்காக நம்ம கோல்டை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களுக்கான ஒரு அப்டேட். அடுத்ததாக தன்னுடைய சில்ல குழந்தைக்கு சில்வரால ஒரு கொலுசு வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு அம்மாக்களுக்கான ஒரு அப்டேட்டுங்க. ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதாங்க பெட்ரோல் டீசல் விலை மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி நிலை விலை நிலவரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் விலை இன்னைக்கு 109.57 காசுகளாக இருக்குங்க ஒரு லிட்டருக்கு. டீசலோட விலை 101.11 காசுகளாக இருக்கு ஒரு லிட்டருக்கு. டீசல் நேற்றை கம்பேர் பண்ணும் போது இன்னைக்கு 84 பைசா குறைஞ்சிருக்கு. ஸோ லாரி டிரைவர் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பெட்ரோல் விலை அப்படியே தாங்க இருக்குது. வீக்லி பட்ஜெட் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கணக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி சில்வர் கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 கேரட்டோட கோல்டு ரேட் 142,560 ரூபாயாக இருக்குது. சில்வரோட விலை 219,500 ரூபாய் ஒரு கிலோ இருக்குது. ஒரு கிராமுக்கு 235லிருந்து 239 வரைக்கும் இருக்குங்க. ஸோ கோல்டு ரேட் மறுபடியும் ஏறிடுச்சே அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு டைம் கிடைக்கும் போதே எல்லாம் போய் வாங்கிருங்க. ஸோ அடுத்ததாக சில்வர் வந்து 1717 ரூபாய் ஏறியிருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு டபுள் டமாக்கா அப்படின்னே சொல்லலாம். சரி, ரேட்டெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ உங்கள் மனசு லேஸாக ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸோ சேட்டியூன் இது ஊட்டி FM 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: நேற்று நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பிரசாந்தினி சேர்ந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் தாமரை வரிகளில் ஒலிக்க கேட்டிருங்கனீர்களே.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரேஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடரின் 3 பருவம்

இளங்குமரன் முல்லையின் முகத்தை உற்று பார்த்துவிட்டு புன்னகை செய்தான். அவனுடைய பார்வையை தாங்கிக் கொள்வதற்கே பயமாயிருந்தது அவளுக்கு. அவனோ பார்வையோடு விட்டுவிடாமல் அவளை தன் வார்த்தைகளையும் தாங்கிக் கொள்ள வைத்தான். நீயும் கடற்கரை பக்கமாகப் போயிருக்கலாமே முல்லை. உனக்கு மட்டும் கடற்கரை காற்றின் மேல் திடீரென்று இவ்வளவு வெறுப்பு இன்றைக்கு எப்படி ஏற்பட்டது? முதன்மையான விருப்பமாக எதை விரும்புகிறோமோ அதுவே கை நழுவி போகிற போது இரண்டாம் பட்சமான எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டியதை தவிர வேறென்ன செய்ய முடியும் என்று இளங்குமரனுக்கு பதில் சொல்லிவிட்டு தான் சிறிது தைரியமாகவே பேசிவிட்டதாக உள்ளூர பெருமையும் பட்டுக்கொண்டாள் முல்லை. நாளங்காடியில் அவனுக்கு நெல்லிக்கனி அளிக்கும் போது பயந்தது போல அவன் முகத்தை பார்ப்பதற்கு பயப்படாமல் இங்கே இப்போது தான் சற்று துணிந்தே அவனுடன் பேசலாம் என்று தோன்றியது அவளுக்கு. நீ முதன்மையாக விரும்பியது எது? இரண்டாம் பட்சமாக விரும்பியவை எவை? முதன்மையாக விரும்பியது ஏன் கிடைக்கவில்லை? அதற்காக இரண்டாம் பட்சமாக விரும்பியவற்றை நீ விருப்பானேன் என்று தெரியாமல் நான் உன்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்வது சாத்தியமில்லை முல்லை என்றான் இளங்குமரன். சாத்தியம் இராதுதான். என்னுடைய இந்த இரண்டு கைகளாலும் எனக்கு மிகவும் வேண்டிய ஒருவருடைய தோள்களில் புண்பட்ட போதெல்லாம் மருந்து தடவி காயத்தை ஆற்றினேன் நான். இப்போது இவ்வளவு காலத்துக்கு பின் அந்த தோள்களில் காயம் பட்டு தழும்பும் தெரியவில்லை. அவை சுந்தரமணி தோள்களாக பொன் நிறம் பெற்று மின்னுகின்றன. ஆனால் ஒரு காலத்தில் அந்த தோள்களுக்கு மருந்திட்டு அவற்றை காத்தவளுடைய கைகளுக்கு இன்று வரை அந்த தோள்கள் நன்றி மறந்தவையாகவே இருக்கின்றன என்பதை நினைப்பதுதான் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாக இருக்கிறது ஐயா. முல்லை இப்படி இன்னும் குழந்தைத்தன்மை மாறாமல் தான் சொல்ல வந்த விஷயத்தை சிறுபிள்ளை கதை போல பின்னி பின்னி சொல்லியதை கேட்டு இளங்குமரன் மேலும் சிரித்தான். முல்லை, இன்று நீ யாரை குறை சொல்கிறாயோ அந்த மனிதன் மார்பிலும் தோளிலும் காயம்படுவதை கவிகள் விழுப்புண்கள் என்று கூறி புகழின் முத்திரைகளாக போற்றியிருக்கிறார்கள். ஆகவே நீ இவற்றை மருந்திட்டு ஆற்ற வேண்டாம் என்று சொல்லி அந்த நாளிலேயே உனக்கு எச்சரிக்கை செய்தது உண்டா இல்லையா? அன்று நீ அவன் தனக்கு மருந்திட வேண்டாம் என்று மறுத்ததையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு மருந்திட்டு காயங்களை ஆற்றிவிட்டு இன்று இவ்வளவு காலத்துக்கு பின்பு வந்து மறுபடியும் உன் சொற்களால் அதே மனிதனுடைய மனதை காயப்படுத்தலாமா? இது உனக்கு நியாயமா? அன்று ஆற்றிய காயத்துக்கு நீ இன்று வந்து பயனை எதிர்பார்ப்பதும் பண்பில்லையே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் காரியங்கள் உயர்ந்தவைகள் அல்லவே. அப்படி பயனை எதிர்பார்த்து செய்யும் நோன்புகளை சீல விரதங்கள் என்று பெயரிட்டு சமய நூல்கள் கூட குறைவாகத்தானே மதிப்பிடுகின்றன. நான் சமய நூல்களை படிக்கவில்லை. இந்த உலகத்தில் நான் படித்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒரே விஷயம் அன்புதான். அந்த அன்பை உங்களோடு வாதிட்டு தோற்கவும் நான் விரும்பவில்லை. நாளங்காடியில் சமயவாதிகளின் பெரிய பெரிய கேள்விகளை எல்லாம் அழகாகவும் ஆணித்தரமாகவும் கூறிய மறுமொழிகளின் மூலமாக வென்ற இளங்குமரன் பேதமை ஒன்றைத் தவிர வேறெதுவும் கற்றறியாத முல்லை என்னும் இளம்பெண்ணுக்கு முன்னால் இப்போது தயங்கினான், திகைத்தான். இந்த உலகத்தில் நான் பகுத்து தெரிந்து கொண்டிருக்கிற ஒரே விஷயம் அன்புதான் என்று சொல்லிக்கொண்டே கண்ணீரும் அழுகையும் பொங்க எதிரே வந்து நிற்கும் இந்த பெண்ணுக்கு இன்று நான் என்ன பதில் சொல்வது என்று அவன் மனதில் பெரிதாய் ஒரு கேள்வி எழுந்தது. அன்புக்கு சமயம் ஏது, வாதம் ஏது, தர்க்கம் ஏது? எந்த பிராமணத்தை சொல்லி அதை எப்படி மறுப்பது? எதிரே நிற்கும் முல்லையின் மனதைப் போலவே மேலே நிர்மலமாய் களங்கமற்றிருந்த ஆகாயத்தை பார்த்தான் இளங்குமரன். யாருக்கு சொல்வதற்கு பதில் கிடைக்காமல் அவன் ஆகாயத்தில் அதை தேடிக்கொண்டிருந்தானோ அவள் தன்னுடைய சுந்தரமணி தோள்களை அவை தனக்கு பதில்கள் என்பது போல பார்க்கலானாள்.

கடல் காற்று ஆனந்தமாக வீசிக்கொண்டிருந்தது. மயில் இன்னும் நன்றாக தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. முல்லைக்கும் இளங்குமரனுக்கும் நடுவில் நின்ற குட்டி புள்ளிமான் ஒன்று தலை நிமிர்ந்து மை தீட்டினார்போல் ஓரங்களில் கருமை மின்னும் தன் அழகிய நீள் விழிகளால் இருவரையும் மாறி மாறி பார்த்தது. குனிந்து அந்த மானின் கண்களை பார்த்த இளங்குமரன் முல்லையை பார்க்கவில்லை. ஆனாலும் அவள் கண்களிலும் அதே மருட்சி கலந்த அழகுதான் அப்போது இருக்கும் என உணர்ந்தான்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டீங்க மாமா?
4: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
5: ஓகே, பேக் டு த ஷோ. நேர்களே, நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ். ஓகே, குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பர்த்டே பிளாஸ்ட்டுங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அத்தனை செல்லங்களுக்கும் வாலிபர்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ஊட்டியகம் மற்றும் குட் மார்னிங் நீல்கிரிஸோட சார்பாக ஒரு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை டீ கார்டன் மாதிரி பசுமையாக, தொடப்பெட்டா மாதிரி உயரமாக, ஊட்டி லேக் மாதிரி அமைதியாக இருக்கட்டும். பார்ட்டி பண்ணுங்க, கேட்க விட்டுங்க, ஆனால் டயட்டை மட்டும் மறந்துடாதீங்க. ஹாப்பி பர்த்டே டு ஆல். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாட எல்லாருக்கும் ஊட்டிஎஃப்எம் சார்பாக ஒரு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, அவங்களுக்காக அடுத்ததாக பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியோன் இது ஊட்டிஎஃப்எம் 101.8. எல்லாமே சமஹிட்டு.

0: இன்றைக்கு கேட்டிருந்த சுப்ரான பாடல் ஹரிஹரன் பாடிய பாடல் சித்தார்த்தோட இசையமைப்புல மதன் கார்கி வரிகள்ல ஒழிச்சுச்சுங்க.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க, என்னோட நெசமணியா இது.
1: உண்மையை கண்டுபிடித்தாரா சரோஜா?
3: பார்க்கத்தானே போறேன்.
1: என்ன செய்ய காத்திருக்கிறார் நேசமணி? நடக்க போகும் விபரீதம் என்ன? கேளுங்கள் நேயர்களே, டீ கடி பேச்சு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30 அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று ஒற்றுமையான கல்வி முறை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இந்த முறை தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு கல்வி முறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளியிலும் பாடத்திட்டம், புத்தகம், தேர்வு முறை வேறுபட்டது. இந்த வேறுபாடுகளை நீக்கி அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு முறை வழங்க உருவாக்கப்பட்டதே ஒற்றுமையான கல்வி முறையாகும். இந்த கல்வி முறையின் முக்கிய நோக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் சமக்கல்வி அளிப்பது, கிராமம் நகரம் என்ற வேறுபாட்டை குறைப்பது, ஏழை பணக்கார மாணவர் இடைவெளி குறைத்தல், தரமான கல்வி வழங்குதல், போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துதல் போன்றவை இந்த முறையின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி ஆகிய அனைத்திலும் ஒரே பாடப்புத்தகமாக, ஒரே பாடத்திட்டமாக, ஒரே தேர்வு முறை, ஒரே மதிப்பீட்டு முறை ஆகியவை பின்பற்றப்படுகிறது. மாணவர்கள் படித்து எளிதில் புரிந்து கொள்வதற்காக எளிய மொழியில் படங்களுடன் விளக்கப்பட்டு வாழ்க்கை தொடர்பான படங்களுடன் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்களுக்கு சமக்கல்வி வாய்ப்பு, தரமான பாடத்திட்டம், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் திறன், நம்பிக்கை அதிகரிப்பு, அறிவு மற்றும் திறன் வளர்ச்சி அடைய செய்கிறது. இது ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு முறையாக செயல்படுகிறது. கற்பித்தல் தரமும் மேம்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சமூக சமத்துவம் உருவாகிறது. கல்வித்தரம் உயர்கிறது, ஏற்றத்தாழ்வு குறைகிறது, நாட்டின் முன்னேற்றம் அதிகரிக்கிறது. தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. புதிய பாட புத்தகங்களை அறிமுகப்படுத்துவது, டிஜிட்டல் கல்வி முறை, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல்,

0: இந்நிகழ்ச்சியில் ஒற்றுமையான கல்விமுறை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: பேக் டு த ஷோ. குட் மார்னிங் நீல் கிரீஸ் நேர்களே, நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல் கிரீஸ். கேட்டிருக்க நேரம் 7:58 ஆயிடுச்சுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. அந்த புத்தகத்தோட பேர் எப்படி என்ன அப்படின்னீங்களா, தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு மட்டும் இந்த புத்தகம் சொல்கிறது இல்லைங்க, பணத்தை எப்படி சிந்தித்து சம்பாதிக்க வேண்டும், அதை எப்படி சேமிக்க வேண்டும் அப்படின்னும் கற்றுத்தருது. இந்த ஒரு புத்தகத்தில் கவர்ந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பணம் என்பது கணக்கை பற்றிய விஷயம் மட்டும் இல்லை, அது மனிதர்களுடைய பணக்க வழக்கங்களையும் மனநிலையுமையும் பற்றியது. அதனால தான் அதோட பேர் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான ஒரே சம்பளம் வாங்கும் இரண்டு பேரோட வாழ்க்கையை இங்கே எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்கங்க. நம்ம சில பேர் யோசிச்சிருப்போமா, ஒரே மாதிரியாக சம்பளம் வாங்குறவங்களுடைய வாழ்க்கையும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். காரணம், அவர்களுடைய வருமானம் மட்டும் இல்லைங்க, அவங்க எடுக்கும் முடிவுகளில் தான் இருக்குது. ஒருவர் சம்பாதித்த பணத்தை முழுவதுமாக செலவு செஞ்சு விடுறாங்க, மற்றொருவர் அதில் ஒரு பகுதியை சேமித்து எதிர்காலத்திற்காக முதலீடு செய்கிறாரு. சில ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ரெண்டு பேரின் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் தெரியுது. இந்த புத்தகம் இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்லுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான செல்வம் அப்படின்றது மற்றவர்களுக்கு காட்டும் ஆடம்பர வாழ்க்கையில் இல்லை, நமக்கு தெரியாமல் பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் பணம்தான். வெளியில் பார்க்கும்போது ஒரு பெரிய காரு, விலை உயர்ந்த மொபைல், ஆடம்பரமான வீடு ஆகியவற்றை செல்வத்தின் அடையாளமாக தோன்றலாம். ஆனால் அவை சில நேரங்களில் செலவின் அடையாளமாகவும் இருக்குது. ஸோ உண்மையான செல்வம் அப்படின்றது எதிர்பாராத சூழ்நிலையில் நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும் சேமிப்பு தான் அப்படின்றது இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கு சொல்லுதுங்க. இந்த புக்கில் இன்னொன்று அருமையான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோட மதிப்பு. இன்று விதைக்கப்படும் விதை நாளை மரமாக மாறுது, அதற்கு காலமும் பராமரிப்பும் தான் ரொம்பவே தேவை. அதுபோல சிறிய தொகையை தொடர்ந்து நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா, புத்திசாலத்தனமாக முதலீடும் செஞ்சீங்கன்னா, பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா, காலப்போக்கில் அது ஒரு பெரிய பலனை தரும். பலர் உடனடி லாபத்தை எதிர்பார்த்து தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் நீண்ட கால சிந்தனையுடன் செயல்படுபவர்கள் தான் நிலையான முன்னேற்றத்தை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இறுதியாக இந்த புத்தகம் சொல்லும் ஒரு அழகான கருத்து என்ன அப்படின்னா, பணம் நமக்கு வாங்கித்தரும் மிகப்பெரிய சொத்து சுதந்திரம் தாங்க. நமக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுக்கவும், குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும், அவசர நேரங்களை யாரையும் சாராமல் முடிவெடுக்க உதவுவது பணத்தின் ஒரு உண்மையான மதிப்பு அப்படின்றது இந்த புத்தகம் சொல்லுது. ஆதலால் அதிக சம்பாதிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமாக சேமிக்கணும், பொறுமையோடு அதை வளர்க்கணும் அப்படின்றதும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம கற்றுக்கலாம். பணம் நம்முடைய வாழ்க்கை ஆளாமல் நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு கருவியாக பணம் இருக்கட்டும். ஸோ எல்லாமே இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்கள். த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே சூப்பராக பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக கும்கி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேரில் கேட்ட அந்த சூப்பரான பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் பாடிய பாடல். தீமானோட இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் ஒழிச்சது. நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸுங்க. ஸோ குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் நீலகிரியில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசாமல் விட்டுருவோமா என்ன? ஸோ நீலகிரியில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசலாம் நேரிலே. கடந்த ஒரு வாரமாக கோத்தகிரி, அரவேணு, கொட்டகொம்பை, குஞ்சப்பண்ணை மற்றும் அருகில் உள்ள பகுதிகளில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அது என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான கருப்பு நிற ஈகள் திடீரென கூட்டம் கூட்டமாக தோன்றியிருக்குங்க. அவை வீடுகளிலும் சுவர்களிலும் கடைகள், ஹோட்டல்கள், தெருவிளக்கு மற்றும் உணவுப் பொருட்களின் அருகிலும் அதிகமாக காணப்படுது. இதனால் பொதுமக்கள் ரொம்பவே கவலையடைஞ்சிருக்காங்க. இந்த ஈக்கள் மிக சிறிய அளவில் இருந்தாலும் அதோடய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால மக்களோட அன்றாட வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சிருக்கு. மாலை நேரங்களில் விளக்குகளை சுற்றி ரொம்ப திரளாக கூடுவதும் வீடுகளுக்குள்ள நுழைவதும் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. இவை பொதுவாக என்ன சொல்கிறாங்க, பிளாக் ஃபைல்ஸ் அல்லது பஃபல்லோ ஜெயண்ட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் தெரிவித்திருப்பதன்படி இது மனிதர்களுக்கு நோய்களை பரப்பும் பூச்சிகள் என்றும் இதுவரை எந்த ஆதாரமும் அதற்காக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சிலருக்கு இவை கடித்தா லைட்டா அரிப்பும் சிவப்பு நிறமும் சிறிய வீக்கம் போன்றவை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் திடீரென்னு இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரியோட மழைக்காலம், அதிக ஈரப்பதம் மற்றும் வேகமாக ஓடும் நீரோடைகள் போன்ற இயற்கை சூழல் காரணமாக சில காலங்களில் இந்த வகை ஈகள் அதிக அளவில் தோன்றுவது ஒரு பருவகால நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த முறை அவற்றினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால அதிகாரிகள் இந்த ஆய்வை அதிகமாக மேற்கொண்டு வராங்க. ஸோ பொதுமக்களுடைய புகாரை தொடர்ந்து உள்ளாட்சி நிர்வாகம் புகை மருந்து தெளிக்கும் பணிகளை தொடங்கியிருக்கு.

ஸோ நம்மவும் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். கைக்கெல்லாம் வந்து சானிடைசர் போட்டுக்கோங்க. உங்களுடைய சுற்றுச்சூழலை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற பொருளாகட்டும், நீங்கள் குடிக்கிற ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட அது நல்லதான் அப்படின்னு பார்த்துக்குடிங்க. ஸோ நம்மளோட ஹெல்த்தை நம்ம சரௌண்டிங்கை நம்ம சூப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துமே ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நேர்களே. ஸோ அதுக்காக பயப்படாதீங்க. உள்ளாட்சி நிர்வாகம் வந்து எல்லாத்தோட முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டே வருதுங்க. ஸோ ஒரு சூப்பரான பாடல் சமர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் ஓடிஎஃப்எம் 91.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஓகே, நேர்ல நேரம் எவ்வளோ சீக்கிரமாக போச்சுன்னு பாருங்கள். இதோட குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நம்ம இன்றைக்கி குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் பேசினது நம்மளுடைய நீலகிரிஸோட பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய அன்பானவர்களுக்கு பர்த்டே விஷயம் நம்ம சொல்லிட்டோம், அப்புறம் நம்ம பணத்தோட சேமிப்பை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை மழை மாதிரி, ஏறுறது தான் கஷ்டம், ஆனால் ஏறி போனால் ஒரு அழகான வியூ காத்துட்ருக்கு. ஸோ அந்த வியூக்காக இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை முயற்சி பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்குலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒரு தடவை பார்த்து சிரிச்சுட்டு போங்க. ஸோ இந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே வித் நீல்கிரிஸ். நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷா ஃப்ராங்க்லின் சைனிங் ஆஃப். ஹாவ் அ குட் மார்னிங். ஸோ நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to address NDA Parliamentary Party meeting at Parliament House this morning. President Draupadi Murmu to hold talks with her North Macedonian counterpart in Skopje today. 4 Indians killed and 1 critically injured in attack on commercial vessel near Odessa port in Ukraine. India condemns attack on the ship. West Bengal government hikes monthly pension for senior citizens, widows and specially abled persons in the state. US launches fresh strikes on Iran as President Donald Trump warns of massive retaliation. And PV Sindhu to lead India's challenge at the China Open badminton tournament beginning today. The National Democratic Alliance, NDA Parliamentary Party's weekly strategy meeting, now known as Mangal Milan, will be held in the Parliament House this morning. Prime Minister Narendra Modi is scheduled to address the meeting. The meetings are traditionally held on Tuesdays during Parliament sessions with an intent to demonstrate complete alliance unity. NDA Alliance partners will pass a congratulatory motion during the meeting, honouring Mr. Modi for becoming the longest-serving elected Prime Minister of India. President Draupadi Murmu will hold talks with her North Macedonian counterpart Gordana Siljanovska Davkova in Skopje today. President Murmu is also scheduled to meet Prime Minister Hristiyan Miskosti and Speaker of the Assembly Afrim Gashi and address the Parliament. She will also address the India-North Macedonia Business Forum. More from a correspondent.
3: President Murmu arrived in North Macedonia last night on a two-day state visit as part of her three-nation tour to Moldova, North Macedonia and Romania. She is the first Indian president to visit North Macedonia. The visit reflects the importance India attaches to strengthening bilateral ties with the three countries and its engagement with wider Eastern European region. Both sides have shown keen interest in deepening economic ties in priority sectors such as agriculture, pharmaceuticals, science and technology, information technology and IT-enabled services. North Macedonia is a landlocked country in southeastern Europe. The Indian community

பேக் டு த ஷோ. டிரைவ் டைம் பீச் நேர்களே, மூணு பாட்டு ஆறில் பறந்து போயிடுச்சு, ஆனால் இன்னும் மூணு பாட்டு லைனில் நிற்குதுங்க. மூணு பாட்டு சூப்பர் ஹிட்டான பேக் டு பேக்கான சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. ஸோ டிராஃபிக் சிக்னல் க்ரீன் ஆச்சு, உங்கள் மூடும் க்ரீனாக இருக்குது. ஸோ மூணு பாட்டு முடிஞ்சிச்சு, அடுத்த மூணு பாட்டு லைனில் நிற்குதுங்க. ஸோ சீட் பெல்ட்டை டைட் பண்ணுங்கள், மியூசிக்கோட வால்யூம் ஏற்றுங்க, ஊட்டி எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக மூணு பாட்டு பேக் டு பேக்கான சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8. எல்லாமே செம ஹிட்டு.

பேக் டு த ஷோ டிரைவ் டைம் பீச் நேர்களே. இன்னைக்கு டிரைவ் டைம் பீச் நிகழ்ச்சியில் பேக் டு பேக்கான த்ரீ சாங்ஸை கேட்டால் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக டிரைவ் பண்ணியிருப்பீங்க, சேஃபாக ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போய் சேர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இத்துடன் டிரைவ் டைம் பீச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேர்களை இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 80s டூ எ டிலைட் சாங் தான் நம்ம நேர்களை இன்னைக்கு நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த காலத்து சாங் அப்படின்னாலே ரொம்பவே வேற லெவலாக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த 1 hour ஃபுல்லாகவே நம்ம 80s லவ் டூயட் சாங்ஸை, டூயட் டிலைட் சாங்ஸை நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் இது ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே செம ஹிட்டு.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜென்சி சேர்ந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒழிச்சுதுங்க. நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூயட் டிலைட்ஸ் தான் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்லேந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்களை கேட்ட இந்த சூப்பரான பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒரு வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்தார். இங்கே ஒருத்தர் அவரை அன்பாக கூப்பிட்டு உபசரித்தார். ஒரு ஆரஞ்சு பழத்தை அவர்கிட்ட கொடுத்தார், கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர் அதை வாங்கினார், அதை அப்படியும் அப்படியும் புரட்டி பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் தேசத்தில் அது இல்லை போல இருக்கு. இது என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கடித்து பார்த்தார், கசப்பாக இருந்தது, தூக்கி எறிஞ்சுட்டார். அதை ஏன் தூக்கி எறிஞ்சுட்டீங்கன்னு கேட்டார் இவர். கசக்குது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னார் அவர். அதை அப்படி சாப்பிடக்கூடாது, மேலே உள்ள தோலை எடுத்து எரிஞ்சுடணும், இனிப்பான பகுதி உள்ளே இருக்குது அப்படின்னு விவரம் சொன்னார் இவர். இப்படி சொன்னவர் ஒரு யோகி. வாழ்வின் வெளிப்பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா கசப்பான பிரச்சனைகளையே சந்திக்க வேண்டியிருக்கும். உள்பக்கத்துக்கு போகணும், அப்போ தான் அங்கே இருக்கிற இனிப்பை வந்து உணர முடியும் அப்படிங்கிறார் அந்த யோகி. நாமெல்லாம் ரெண்டு வகையான வாழ்க்கை வாழறோமா. மேலோட்டமான வெளிப்படையாக உள்ள வாழ்வுங்கிறது ஒன்று, உள்ளார்ந்த வாழ்வுங்கிறது ஒன்று. வாழ்வின் வெளிப்புறம் பிரச்சனைகளும் சவால்களும் நிறைஞ்சது, உள்புறம் அமைதியாக இருக்கிறது. இந்த உள்பக்கத்தில் தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தேவையான புதையல் இருக்குதான். யார் கண்டா அந்த புதையலை? ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எதுக்காக? அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம் அந்த உள்பக்கத்துக்கு போய் அங்கே உள்ள ஊக்க சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் உபயோகப்படுத்தணும். மனசு ஒரு குரங்கு மாதிரி அலையுதுங்கிறோம், அதை கட்டுப்படுத்த முடியலங்கிறோம். மனசு அலையிறது உண்மை தான். தேனி எதுக்காக அலையுது? தேனுக்காக அலையுது. அது மாதிரி தான் மனசும் அலையுது. மகிழ்ச்சி சாந்தி இதுகளை தேடி அலையுது. மனசை உள்பக்கமாக அலைய விடணும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்னென்ன தேவைங்கிறதே அந்த யோகி சொல்கிறார். ஊக்கம், புத்திசாலித்தனம், அமைதி, சாந்தம், இதெல்லாம் நம்மக்கிட்ட நமக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் சொர்க்கம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறது. புதையில நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை தேடி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேடிக்கைங்கிறார் அவர். இதெல்லாம் கேட்குறப்போ உங்களில் பல பேருக்கு கோபம் கூட வரலாம், என்ன சார் இது இன்று

0: தகவலை ஏதாவது உபயோகமாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னமோ தத்துவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு நினைக்கலாம். நீங்கள் இதுவும் உபயோகமான விஷயந்தான். நாம் தியானம் அது இதுன்னு எதுவும் பண்ணலன்னா கூட மனசில் அழுத்தமோ இறுக்கமோ இல்லாமல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகிட்டா அதுவே போதும். ஏன்னா மன இறுக்கத்தினாலேயே ஏகப்பட்ட நோய்கள் வருதான். பெருவாரியான உடம்பு கோளாறுகளுக்கு வாழ்க்கையின் விரக்தியாலேயும் தோல்விகளாலேயும் ஏற்படுற மன இறுக்கம்தான் காரணம்ங்கிறது மருத்துவ ஆராய்ச்சி முடிவு. நான் இறுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் பிரியப்படுறேன், இந்த சமூகம் அதுக்கு இடம் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சில பேரோட கேள்வி. இந்த சமூகத்தை சரி செய்ய வேண்டியது நாம தான், நம்மளை சரி பண்ணிக்க வேண்டியது நாம தான். நான் சரியாக இருக்கிறேன், சமூகம் சரியில்லைன்னு அதை ஒதுக்கி பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பஸ்தர், அவர் மனசில் எப்பவும் டென்ஷன், அவர் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டார். அதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் ஆழ்நிலை தியானம்லாம் பண்ணலை, இருந்தாலும் என் மனசு எப்பவும் அமைதியாக தான் இருக்குது. இவ்வளவுக்கும் எங்கள் வீட்டில் தினமும் என் சம்சாரத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பார். அது சரிங்க, உங்கள் அம்மா ஒரு பக்கம், உங்கள் மனைவி ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அந்த சமயம் நான் வீட்டுக்கு வெளிப்பக்கம் இருப்பேன் அப்படின்னார் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகள்ல ஒலிச்சது.

0: நேரில் கேட்டிருந்த சூப்பரான பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மனோ எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் இளையராஜாவோட வரிகளில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் பஞ்சு அருணாசலம் அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது. நேர்களை உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 22 ரூபாய், அவரை 75 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், தேங்காய் 54 ரூபாய், மாங்காய் 35 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், சக்கரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 55 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 120 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜிமிளகாய் 40 ரூபாய், புரொக்கோலி 90ல் இருந்து 100 ரூபாய், கருவேப்பிள்ளை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லைக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காசோளக்கதிர் 30 ரூபாய், எழுமச்சி பழம் 65 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யாப்பழம் 70ல் இருந்து 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 100 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரஸ் 45 ரூபாய், நேந்திரன் 45 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம்.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் ஒலித்தது.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் புதுக்குவிதை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

நேர்களுக்கே நடந்த சூப்பரான பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா இணைந்து பாடிய பாடல் டி ராஜேந்தர் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: clap and smile.
1: Friends, you were just listening to this song. We hope you enjoyed it.
2: Concept and coordination by Dr. R. Meghanathan. Sung by Neha and Children. Recorded by Butty Langlingdo. Produced by Ajit Horo. This song is presented to you by CIET NCERT, New Delhi, India.
3: श्रोताओ, अभी आप सुन रहे थे कार्यक्रम क्लैप एंड स्माइल. और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है. तो अब अजीत,
4: उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी
3: कुसुमलता,
4: जगबंधु,
3: चेतना
4: और मंजू जी के साथ विमलेश को आज्ञा दीजिए.
3: नमस्कार, नमस्कार।
5: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
6: उंगल ऊटी एफएम 101.8
7: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
8: குட் மார்னிங்,
7: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேஹிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
9: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களை கேட்டு ரசிக்கலாம் மாணவர் குரல். நிகழ்ச்சியில முதல் மாணவர் யாருன்னு பாக்கலாம்.
1: ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேரு எரிக் ஜான்சன்.
1: ஜான்சன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா.
1: ஓகே, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: சைபர் செக்யூரிட்டி.
1: எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: செகண்ட் இயர்.
1: ஓகே, சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்கு கோர்ஸ் படிக்கிறதுக்கு?
2: நல்லா இருக்குக்கா, இன்ட்ரஸ்டிங்கா போகுது.
1: இப்ப ரியல் லைஃப்ல வந்து சைபர் செக்யூரிட்டி தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா?
2: ஆமாக்கா.
1: ஓகே, சைபர் செக்யூரிட்டி பத்தி நீங்க புரிஞ்சுகிட்டது ஏதாவது சொல்ல முடியுமா?
2: வெளியில வருது, த்ரெட்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வருது, எப்படி த்ரெட்ஸ கண்டுபிடிக்கிறது, எப்படி லூப் ஹோல்ல இருந்து வெளியில வரத பத்தி படிப்போம் அக்கா.
1: இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப ரியல் வேர்ல்ட்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நீங்க அப்படியே ஸ்டடிஸா படிக்கிறீங்க, சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? எப்படி இருக்கும்?
2: இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அக்கா. ஏன்னா த்ரெட்ஸ்னாலே எல்லாரும் பயப்படுறதாச்சே, அதனால நம்ம அத பத்தி படிக்கும் போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும்.
1: ஐயா வந்து சைபர் கிரைம் எல்லாம் ஜாஸ்தி ஆன காலகட்டம் ஆயிடுச்சு இல்லையா? சோ நீங்க சைபர் செக்யூரிட்டி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க?
2: மோஸ்டா டேட்டாவை செக்யூரா வச்சுக்கிட்டா போதும்க்கா. இன்னொன்னு லிங்க்ஸ், ஆப்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாம மோஸ்டா ஒரிஜினல் லிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு போனா டேட்டாஸ் எல்லாம் லாஸ்ட் ஆகாம இருக்கும் நம்புறேன்.
1: ஓகே, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
2: ஹாபிஸ் ஃபுட்பால் விளையாடுவேன்க்கா. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்.
1: அனிமேஷனும் படிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அனிமேஷன் இல்ல, நார்மல் வீடியோ எடிட்டிங், வீடியோ கிரியேட்டிங் அந்த மாதிரி.
1: அப்ப உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு.
2: ஆமாக்கா.
1: நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க?
2: நான் பாக்குறதுனா எத்திக்கல் ஹேக்கிங் தான் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது, எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். நான் போறதா இருந்தா டேட்டா அனலிஸ்ட் இல்லனா எத்திக்கல் ஹேக்கிங் தாங்க.
1: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
2: அத்திந்தம் பாட்டுக்கா, சந்திரமுகியில இருந்து.
1: ஓகே, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: நேயர்களே, மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் முகமது அத்னான் ஷரீம் மேம்.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க
2: மேம்? நல்லா இருக்கீங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கப்பா. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க
2: மேம்? நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் மேம்.
1: சே வந்து எல்லாமே டஃப்னு சொல்லுவாங்களே, நீங்க எப்படி அந்த கோர்ஸ் எடுத்தீங்க?
2: ஆக்சுவலி மேம், நான் இது 12th படிக்கும் போது என்னுடைய நம்பர் இது 98 அந்த மாதிரி இருந்துச்சுங்களா? சரி, இது ஈஸி இருக்கலாம்னு பார்த்தா இது டஃப்பா இருக்குதுங்க மேம் எனக்கும்.
1: அதுதான் கால்குலேஷன்லாம் பார்க்கும் போதே தலை சுத்துமே. அப்ப நீங்க எப்படி எடுத்தீங்க, எப்படி படிக்கிறீங்க?
2: மேம் நல்லாதான் படிக்கிறேன், ஃபைனல் இயர், இதுக்கப்புறம் தான் தெரியும்.
1: இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ல ஐடியா?
2: மேம் இதுக்கப்புறம் எம்எஸ்சி போலான்னு பாக்குறீங்க மேம்.
1: இப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இல்லையா? சைபர் செக்யூரிட்டி, ஏஐ இதெல்லாம் வந்துருச்சு. இதுக்கும் பிசிக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
2: ஆக்சுவலி மேம், சைபர் செக்யூரிட்டினா கம்ப்யூட்டர் பத்தி ஃபுல்லா நாலேஜ் இருக்கணுங்க மேம் அதுக்கு. ஆனா பிசிக்ஸ்க்குனா அந்த மாதிரி இருக்காதுங்க மேம். இது சம்ஸ், தியரி, அப்புறம் பிராக்டிகல்ஸ், அந்த மாதிரி கிராவிடேஷனல், அந்த மாதிரி சம்ஸ் நிறைய இருக்குதுங்க மேம். அது பிசிக்ஸ்ல அது தனியா ஒரு கோர்ஸ் வரும், கம்ப்யூட்டர் இருக்கு, C++ ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் நிறைய ஃபுல்லா ஆட்டோமிக் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்கல்ஸ், அந்த மாதிரி நிறைய வருங்க மேம் பிசிக்ஸ்ல.
1: பிசிக்ஸ் படிச்சாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல?
2: ஐ திங்க் சோ ஐடிஐ லைன்ல போலாங்க மேம் பிசிக்ஸ்ல. அப்புறம் ஆஸ்ட்ரோமிக் பிசிக்கல்ல ஒரு பிரான்ச்

0: இருக்குதுங்க மேம் ஊட்டியில,
1: ஓகே
0: அதுலயும் போகலாங்க மேம். அது நிறைய வேகன்சி இருக்குதுங்க மேம், அதுல
1: ஓகே.
0: டஃபா இருக்கும், ஆனா அப்படியே கீப் அப் பண்ணிட்டு போனோம்னா ஈஸியா இருக்குங்க மேம்.
1: நீங்க ஃப்ரீ டைம்ல என்னென்ன பண்ணுவீங்க?
0: ஃப்ரீ டைம்ல நான் இப்போ பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கேங்க மேம். ஒரு 2 o'clock அப்படி முடிஞ்சிச்சுன்னா இந்த டைம்ல 9:30 கரெக்டா வீட்டுக்கு வந்துருங்க மேம்.
1: இதை தவிர்த்து உங்களோட ஹாபீஸ்,
0: இது தவிர்த்து என்னோட ஹாபீஸ் ஃபுட்பால், ஜிம், அந்த மாதிரி ஹாபீஸ் நிறைய இருக்குதுங்க மேம்.
1: இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
0: நண்பன் பத்தி ஏதாவது சாங்ஸ் கொடுங்க மேம்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: வெல்கம் மேம்.

0: எங்களை மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ, ரக்ஷிதா.
1: ரக்ஷிதா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு ரக்ஷிதா. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
1: எம்காம். எம்காம் ஈஸியா இருக்கா, டஃபா இருக்கா?
2: எம்காம் ஈஸி தான், படிச்சா ஈஸி.
1: ஓகே, பிகாம்ல என்ன மேஜர் எடுத்தீங்க?
2: பிகாம்ல வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் காமர்ஸ் எடுத்தேன்.
1: ஓகே
2: எம்காம்லயும் பிளெயின் எம்காம் படிச்சேன், காமர்ஸ்.
1: ஓகே, எதை பத்தி படிப்பீங்க? உங்க கோர் லாங்குவேஜ் என்ன?
2: இது பேஸ்ட் ஆன் பிசினஸ் அந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் பேசிஸ். அதுக்கப்புறமேட்டு எக்ஸப்ட் சயின்ஸ் எந்த ஃபீல்ட் வேணா போகலாம்.
1: எம்காம் முடிச்சுட்டு உங்களோட ஐடியா என்ன, என்ன பண்ணலான் இருக்கீங்க?
2: எம்காம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜாப் போலான் இருக்கேன் மேம்.
1: என்ன மாதிரியான ஜாப்?
2: லைக் பிசினஸ் இல்லாட்டி நான் டீச்சிங் ஃபீல்ட் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலான் இருக்கேன்.
1: டீச்சிங்ல கூட நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: வாய்ப்பு இருக்கு.
1: டீச்சிங்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
2: இன்ட்ரெஸ்ட் இல்ல, நெக்ஸ்ட் அது ஜாப் எதுவும் கிடைக்கலன்னா டீச்சிங் ஃபீல்ட்ல போயிடலான்னு ஒரு பிளான்.
1: உங்களோட ஹாபிஸ் எல்லாம் என்னென்ன?
2: ஹாபிஸ் மெயினா ரீல்ஸ் பண்றது, டான்ஸ் பண்றது, இது இதுதான் டெய்லி ஹாபிஸ் என்னோடது.
1: ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவீங்களா?
2: ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணுவேன்.
1: எப்படி இந்த டைமிங்கை வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்க?
2: ஃப்ரீ டைம்ல ரீல்ஸ் பண்ண வேண்டியது. பிஜி படிக்கிறனால கொஞ்சம் அவ்வளோ ஃப்ரீ தான், மோஸ்ட் அவ்வளோக்கெல்லாம் ஒர்க் இருக்காது.
1: ரோல் மாடல் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க?
2: என்னோட சீனியர்ஸ் சொல்லுவேன்.
1: ஏன்?
2: ஏன்னா அவங்க ரொம்ப ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுனாலும் அவங்க ஃபர்ஸ்டா நின்று செய்வாங்க. அவங்கள பார்த்து கத்துக்கிட்டத இப்போ.
1: அவங்க தான் உங்க ரோல் மாடல்.
2: எஸ் எஸ்.
1: இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாவது சாங் கொடுக்கணும்னா என்ன சாங் கொடுக்கலாம்?
2: திருமலையில இருந்து அழகூரில் பூத்தவளை சாங் போடுறீங்களா?
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டேன் சொப்பானுங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேம்.

0: நேர்களே, மாணவர் குரல் நிகழ்ச்சியில் அடுத்த மாணவர்.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: மேம், நான் காவ்யா.
1: காவ்யா, எப்படி இருக்கீங்க? காவ்யா,
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு. காவ்யா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? எந்த கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க?
2: மேம், நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் மேம்.
1: ஓகே, இன்ஜினியரிங் எல்லாம் எப்படி இருக்கு?
2: நல்லாதான் மேம் இருக்கு.
1: டஃபா இருக்கா?
2: கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும்.
1: ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா, நீங்க படிக்கிற கோர்ஸ் பத்தி?
2: மேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து லைக் இப்போ ஐடி இதுல இப்போ நிறைய இது வந்துட்டு ஐடி இதுலதான் போயிட்டு இருக்கு. ஏஐ, எம்எல் அந்த மாதிரி போகுது. அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மேம். ஏன் ஏஐ படிக்கணும், எம்எல் படிக்கணும், என்ன படிக்கணும்னாலும் நமக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் மேம்.
1: நீங்க பேசிக்ஸ்ல இருந்து ஃபுல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வரைக்கும் எல்லாம் படிப்பீங்க?
2: எல்லாமே படிப்போம் மேம். இப்போ வேணும்னா ஏஐஎம்எல் அந்த மாதிரி படிச்சுக்கலாம் மேம். இப்போ ஏஐஎம்எல் கோர்சஸ் தனியாவும் வந்திருக்கு மேம்.
1: ஏஐஎம்எல்னா என்ன?
2: ஏஐஎம்எல்னா இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க மேம். அது எப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படி சொல்லுவாங்க.
1: ஓகே, ரியல் லைஃப்ல அதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: ரியல் லைஃப்ல இப்போ ஒரு ஹெல்த் கேர்னு எடுத்துக்கலாம் மேம். லைக் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ரெகுலரா ஒரு 2 hours ஒன்ஸ் டேப்லெட் எடுக்கணும். அவங்க வந்துட்டு ஒருவேளை மறந்துடலாம். நமக்கே நிறைய விஷயம் மறக்குது மேம். இப்போ வயசானவங்களுக்கு வந்து யூஸ்வலா அது வயசாக அவங்க மறந்துடுவாங்க தான். அவங்களுக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சு அது வந்து லைக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுல இன்டல்ஸ் பண்ணுவாங்க மேம். ஒரு மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த டைம்ல டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னா அலாரம் அடிச்சுட்டே இருக்கும் மேம். நம்ம போன்லயும் செட் பண்ணலாம் தான், ஆனா இது வந்து லைக் டிஸ்பென்சர் மாதிரி. டேப்லெட் எடுக்கலன்னா அலாரம் அடிக்கும். நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் 2 hours அப்புறம் மறுபடியும் ரீசெட் ஆகி அப்படி ஆகும். அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு மேம். இப்போ பைத்தன் இல்ல ஜாவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அது பண்ணுவாங்க மேம்.
1: இதுல வேலை வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்?
2: வேலை வாய்ப்புகள் வந்துட்டு வாஸ்தா மேம். இப்போ ஏதாவது எந்த டொமைன் எடுத்துக்கிட்ட எல்லாமே டெய்லி டெய்லி வந்துட்டு டெவலப் ஆகி லைக் அப்டேட் ஆயிட்டே இருக்குது. வந்துட்டு ஒரு ரிலேட்டபிளா வருது இல்ல மேம். நீங்க இப்போ ஒரு பேக் சர்ச் பண்ணாலோ இல்ல ஸ்லிப்பர்ஸ் சர்ச் பண்ணாலோ எல்லாத்துக்குமே டெவலப்பர்ஸ் வேணும் மேம்.

0: ஒரு லைக் உங்களுக்கு இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா என்ன எடுத்தாலும் மொபைல்லயுமே இல்ல லேப்டாப்லயுமே எதுல பாக்குறீங்கனாலும் எல்லாத்துக்குமே பேக் எண்ட்ல வந்து டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க மேம். அதனால இவ்ளோ ஒரு லைக் எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு சொல்றாங்கல்ல மேம், எல்லாத்துக்குமே இதான் மேம் பேஸ்.
1: ஹாபிஸ் எல்லாம் என்ன?
0: ஃப்ரீ டைம்ல வந்துட்டு நான் வந்து பாட்டு பாடுவேன் மேம், அப்புறம் டான்ஸ் பண்ணுவேன், அப்புறம்
1: இந்த
0: கீபோர்ட் வாசிப்பேன்.
1: நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்?
0: வாரணம் ஆயிரம்ல இருந்து அனல் மேடே சாங் மேம்.
1: ஓகே, தேங்க் யூ.
0: தேங்க்யூ மேம்.

0: மாணவர் குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி இல்ஷா பிராங்க்லின்.

0: இது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிஹாக் தாய்லாந்தின் புஜானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, 5 நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் பஞ்சாப். இந்தியாவின் வடமேற்கில் உள்ள மாநிலம் பஞ்சாப். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பஞ்சாப் பகுதி 2 பிரிக்கப்பட்டது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் 553 கிலோமீட்டர் தூரம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை கொண்டுள்ளது. பஞ்ச் என்றால் 5, ஆப் என்றால் நீர் என பொருள். பஞ்சாபில் சட்லஜ், பியாஸ், ராவி, செனாப், ஜீலம் ஆகிய 5 நதிகள் ஓடுகின்றன. இவை இப்பகுதியை வளமாக்குகிறது. இதனால் இந்தியாவின் தானிய களஞ்சியம் என பஞ்சாப் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் கோதுமை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்திற்கு அடுத்து 3 இடத்தில் பஞ்சாப் மாநிலம் உள்ளது. இன்றைய கேள்வி, சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த நாடு எது? கேள்வி மீண்டும் ஒருமுறை. சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த நாடு எது?
3: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும்.

0: പെടും. ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களை, இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம். வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாப்பிக்ல தான் நேர்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 0423-296-781-9344-90-10-18 என்ற நம்பருக்கும், 9342-90-10-18 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் புதிதாக நேயர்கள், புதிதாக நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்காக பிரத்யேக நம்பர் ஒன்று நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம். 8300-19-10-18 என்ற நம்பருக்கு நீங்கள் புதிய நேராக இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம். ஸோ வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் சரி, ஒவ்வொரு முடிவையும் விளக்கும் ஒரு ஆழமான ஒரு உமை அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரங்க பலகையில் 64 கட்டங்கள் இருக்கும், 32 காய்கள் இருக்கும். அதே போல் வாழ்க்கையிலும் பல நிலைகள் இருக்குது, பல உறவுகள் இருக்காங்க, பல பொறுப்புகள் நமக்கு இருக்குது. ராஜா அப்படின்றது, ராஜா தான் நம்முடைய இலக்காக இருக்கணும், அதை பாதுகாப்பதே நம்முடைய முதல் கடமையாக இருக்கணும். ராணி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திறமை, தன்னம்பிக்கை, எந்த திசையிலும் பயனுக்கும் சக்தி நம்மளுக்கு வேணும். மந்திரி, குதிரை, யானை அப்படின்றது நம்முடைய நண்பர்கள், குடும்பம், வழிகாட்டிகள், வெவ்வேறு வழியில் நமக்கு உதவுபவர்களாக இருக்காங்க. சிப்பாய் அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரண நாட்கள், சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொள்வதும், இவைதான் ஒரு நாள் பெரிய வெற்றியை தரும் அப்படின்றது இருக்குங்க. ஒவ்வொரு காய்க்குமே ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒரு காயை நீங்கள் தவறாக நகர்த்திட்டா ஆட்டமே தோற்றுரும் அப்படின்னே சொல்லலாம். சதுரங்கத்தில் அவசர அவசரமாக நம்ம காயை நகர்த்த முடியாது. யோசித்து எதிராளியோடைய நகர்வையும் கணித்து தான் நம்ம காயை நகர்த்தணும். அப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையும். படிப்பு ஆகும் சரி, வேலையாகட்டும் சரி, திருமணம், தொழில், ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு நகர்வு அப்படின்னே சொல்லலாம். அவசரமாக எந்த நீங்கள் முடிவை எடுத்தாலும் அது தோல்வியே தான் தரும். பொறுமையும் வேணும், அதே போல பிளானிங்கும் வேணும், திட்டமிடலும் வெற்றியை தரும். சில நேரம் தியாகம் செய்ய வேண்டிய நிலைமை வருங்க. ஒரு சிப்பாயை இழந்து ராஜாவை காப்பாற்றுவது போல சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் பெரிய இலக்கை நம்ம அடைய முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாபிக்ல தான் பேச போறோம். நிகழ்ச்சியினோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, ஹலோ, வணக்கம் அம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வாழ்க்கை
1: ஒரு சதுரங்கம்.
2: அருமையான தலைப்பம்மா.
1: சொல்லுங்க.
2: தலைமை வள்ளுவர் சொன்னார், வாழ்க்கை பெருங்கடல். வாழ்க்கை வந்து ஒரு பெருங்கடல், அதுல வந்து நீங்கி போக வேண்டிய, அதுல திமிங்கலம் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கலந்து போனாதான் வாழ்க்கைன்னு
1: சொன்னாரு. உங்களுடைய வாழ்க்கையில அப்படி வந்து ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் நீங்க வந்து மேனேஜ் பண்ணி எப்படி இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில?
2: அவங்க இருக்கவங்க நிறைய இருக்கம்மா, எத்தனையோ ஏமாற்றங்கள், ஒரு நன்மைகள் நிறைய கலந்துதானமா வருது எல்லாமே.
1: ஓகே,
2: அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எதுலையுமே.
1: ஓகே, அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க இல்லையா?
2: ஆமாமா.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அதோட அட்வைஸ் மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹலோ.
3: வாழ்க்கை
1: ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
3: வாழ்க்கை ஒரு சதுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ராஜா ராணி எப்படி இருந்துச்சுங்க, அந்த மாதிரி குடும்ப வீட்டுல குடும்ப தலைவன் தலைவி ஒழுங்கா நல்லா சிறந்த பொருள் இருந்தாங்கன்னு வைங்க, அந்த குடும்பம் எல்லா குழந்தைங்களும் சரி, மற்ற ஒற்றார் உறவர் எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்பா இருப்பாங்க, ரொம்ப குவாடியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது ரெண்டு பேரும் அனுசரிச்சு போய் ரொம்ப கொண்டு போனா குடும்பத்தை, அந்த செஸ்ல எப்படி காயின் வின் பண்ணி வரோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில வின் பண்ணி வெற்றி பெறலாம்.
1: ஓகே, அதுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட பொறுமை தான், பொறுமையும் பிளானிங்கும் தான் நம்மளுக்கு அவசியம் இல்லையா?
3: இருக்கணும், அதான் குவாடியா இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எல்லாமே குடும்பமே அந்த மாதிரி இருக்கும். மற்ற உற்றார் சொந்தம் பந்தம் அக்கா தங்கை மாமா மச்சான் எல்லாருமே நல்ல உறவா கொண்டு போகலாம்,
1: நல்ல உறவா கொண்டு போகலாம். ஓகே நன்றி, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி
3: மேடம்.
1: இருக்கிற நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் இணைப்பில் இருக்கிறார். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் தென் பொன்முடியிலிருந்து தேன மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: தென் பொன்முடியா?
4: ஆமாங்க.
1: ஓகே, எப்படி இருக்கு உங்க ஊரெல்லாம்?
4: எங்க ஊரு இன்னைக்கு கொஞ்சம் வெயிலா இருக்குங்க. நேத்துல கிளைமேட் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் வெயிலா தான் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் காற்றும் அடிக்குதுங்க.
1: ஓகே, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க
4: கிளைமேட்டை? ஆமாங்க ஆமாங்க.
1: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில வாழ்க்கை ஒரு சதுரங்கம்.
4: வாழ்க்கையே சதுரங்க தாங்க. நீங்க இப்ப சொன்னீங்களா செஸ் போர்டு காய் பத்தி?
1: ஆமாங்க.
4: அது எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற நட்பு உறவினர் அக்கம் பக்கத்தினர் எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் நம்ம வாழ்க்கைய நகர்த்த வேண்டியதா இருக்குங்க. ஏற்றத்தாழ்வுகள் நிறைய வருங்க, அதை கண்டு துவளக்கூடாதுங்க. பொண்ணுலங்க 1996 தங்கச்சி கல்யாணம் பண்ணுங்க. ஒரு 5 ரூபாய்க்கும் கூட ரொம்ப சிரமப்பட்டங்க. ஒரு உறவினர்கள்ட்ட கேட்டோ குடுக்கல பண்ணாங்க, இது ஒண்ணும் இல்லைங்க. இருந்தாலும் அதுல எல்லாம் தோண்டு போகாம நானும் எங்க அம்மாவும் தன்னம்பிக்கையோட எங்க அம்மா எனக்கு ஊக்குவிப்பு கொடுத்தாங்க, இந்த நிலையும் மாறும், நல்லா இருங்க, நம்மளா நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேங்க. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், இப்ப வீடு கட்டின கல்யாணம் பண்ண ரெண்டு பெண் குழந்தைகளை இன்னைக்கு டிகிரி ஹோல்டர் ஆக்கிட்டேங்க. இன்னைக்கு அதுதான் மாறுங்க, நம்ம எதுக்கு தோணக்கூடாது, ஆனா அனுபவிச்சுக்கணும் அந்த நேரத்துல அந்த இதுல வந்து நம்ம எதனால சறுக்குறோம் எதனால ஏறணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நடந்துட்டேன்னா ஜெயிச்சுக்கலாங்க, அந்த சதுரங்கத்துல நம்ம ஜெயிச்சிடலாங்க.
1: நீங்க உங்களுடைய வாழ்க்கையில 1966 இருந்து இது வரைக்கும் நீங்க
4: ஜெயிச்சாருங்க மேடம்.
1: 96 இருந்து ஜெயிச்சுட்டே வரீங்க இல்லையா?
4: ஆமாங்க மேடம். எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அனுபவம் தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒவ்வொரு அனுபவ பாடத்தை கொடுத்துட்றாங்க. அதுல இருந்து நம்ம ஜெயிச்சு கத்துட்டு வந்துட்டோம்னா அப்படியே ஜெயிச்சுக்கலாங்க. ஆனா பொறுமை, இப்ப நீங்க செஸ் காய் எப்படி நகர்த்தணும்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி பொறுமையா நகர்த்தணும்னா ஜெயிச்சிடும். ஒட்டு எடுத்த உடனே தடாலடியில ஜெயிக்க முடியாதுங்க, அந்த பொறுமையா காய் நகர்த்திட்டு வந்தோம்னா ஜெயிச்சிடலாங்க.
1: ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி.
1: நேர்களை, நீங்களும் உங்க கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சதுரங்க வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 04232966781 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அதுவே நீங்கள் புதிய நேயர்களாக இருந்தால் பிரத்யேக நம்பர் வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 8300191018 என்ற நம்பருக்கு புதிய நேயர்கள் நீங்கள் கால் பண்ணலாம். நேர்களே, ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேட் ஒன் இது ஊட்டி FM 101.8 எங்கள் எல்லாமே செமஹிட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஓகே, பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நேரில் இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ எல்சியா, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஊட்டில இருந்து ராஜ்குமார், உற்சாகமா பேசிட்டு
1: இருக்கேன். ஓகே, சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க. ரொம்ப ஃபீவரா இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களுடைய அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு எல்லாம் மாறி போச்சு.
1: ஓகே, சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
2: வாழ்க்கை ஒரு போராட்டம், அந்த போராட்டம் இருந்தது தான் வாழ்க்கை. எவ்வளவு போராடினாலும் நம்ம போராட்டத்தை எதிர்கொள்ளணும்.
1: ஓகே,
2: எதிர்கொண்டு ஜெயிக்கணும். நம்ம வந்து போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில எப்பவும் தோண்டு போயிடக்கூடாது.
1: ஓகே,
2: நம்ம பொறுமையோட இருந்து நம்ம அந்த வெற்றியை நோக்கி நம்ம போகலாம். தோல்வி அணிஞ்சிக்கோன்னு சொல்லி நம்ம வீழ்ந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு சாலையை கடக்கும் போது நம்ம நிறுத்தி நிதானமா கடந்தா தான் நம்ம வந்து சேஃபா போக முடியும். அதே போல நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா திடீர்னு ஏதோ விபத்துல இருந்து அடிபட்டு கடைசியில ஓட முடியாம அப்போ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்.
1: ஓகே,
2: வாகனம் ஓட்டும் போதும் சரிங்க, நம்ம ரோட்ல நடக்கும் போதும் சரி, எதுலுமே நிறுத்தி நிதானமா நம்ம வந்து போகணுங்க.
1: ஓகே,
2: அப்படி போகும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப நல்லா சேஃபா வச்சுக்கலாம், நல்லா சேஃபா இருக்குங்க. ஒருத்தர் நம்ம பேச போகும் போது கூட உங்ககிட்ட இது பேசலாமா பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிடம் யோசிக்கணுங்க. யோசித்து நிதானமா பேசணும். திடீர்னு வந்து நம்ம யோசிக்காம ஏதோ ஒன்று பேசிட்டேன்னு வச்சுக்கா, பிரச்சனை ஆயிடும்.
1: ஓகே,
2: ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்றதுனால நம்ம வந்து அது கரெக்டா ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க கரெக்டா யோசிச்சு நிறுத்தி நிதானமாக தான் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது அவங்களுக்கு கரெக்டா வந்து அது சம்மதம் தெரிவிப்பாங்க.
1: ஓகேங்க, ஓகே. இப்போ வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப பொறுமையா முடிவெடுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமாங்க, நீங்க சொன்ன அந்த கருத்தால காலையில அந்த சொன்ன அந்த கருத்தால பார்க்கும் போதுங்க, இந்த பண சேகரிப்பு எப்படி சேமிக்கணும் இந்த விஷயங்களால சொல்லும் போது எனக்கு நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் கத்துக்க முடியுது. இதனால எனக்கு நல்ல ரோஜனபுல்ல ஒரு காலியா இருந்துச்சுங்க. ஒரு பர்த்டே விஷ் பண்ணீங்க, எல்லாம் வந்து ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு.
1: ஓகே, ஓடிஎஃப்எம் கேட்ட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி.
1: ஓகே, நேர்களே, நிகழ்ச்சியின் இன்னொரு காலரும் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி ராஜபேட்டையில இருந்து வாசிக்கலக்கார விஜயம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் உற்சாகமா ஊட்டி பந்தல் கேட்டு ஆனந்தமா திறந்தோட இருக்கிறேன்.
1: ஓகேங்க, சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
3: கண்டிப்பா வாழ்க்கை ஒரு சதுரங்கம்னா, நான் வந்து சின்ன குழந்தைங்களா இருந்து கஷ்டங்கிறது இதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்பா அம்மாவா இருந்தாங்க, அப்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த வாழ்க்கைய. அப்புறம் மேரேஜ் ஆகி எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே. அந்த குடும்ப தலைவர் நான் தான் மூத்தாளு, எல்லாமே எனக்கு பின்னாடி தங்கச்சி தம்பி மேலாம் இருக்கிறாங்க. அது எல்லா பொறுப்பு என் மேல, என் மேல எங்க மனைவி மேல இருக்கு, கடமைப்பட்டிருக்கோம். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. எங்களுக்கு லாரி எல்லாம் ஓடிச்சு மேடம். அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்குவாரு, ஆனா கடத்தை வாங்கிட்டு வர அந்த கடத்தை அடைக்கிறது அவ்வளவு முடியல. ஆனா குடும்பம் பாக்குறதுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நாலு பசங்க நாலு பொண்ணு, குடும்பம் மெயின்டெயின் பண்றதுக்கு அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. வீடு கட்டணுங்க, நிறைய மேல பாரம் விழுந்துருச்சு. இருந்தாலும் அது நான் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட்டு எங்க மனைவி எனக்கு ஒத்து வச்சாங்க. நாங்க அந்த குடும்பத்தை எப்படி எப்படி கொண்டு போகணும் நல்வழிக்குன்னு சொல்லிட்டு நாங்க கட்டி காத்து இன்னைக்கு நல்ல நிலைமைகள் இருக்க காரணமே எங்க அப்பா அம்மா கொஞ்சம் அனுபவம் தான் மேடம்.
1: ஓகே, அவங்கள்ட்ட இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துருப்பீங்க இல்லையா?
3: ஆமா, ஆமா. அப்ப மேரேஜ் ஆகணும்னா சின்ன பையனை கூட நான் உதாரணமா செலவு பண்ணுவேன், இஷ்டத்துக்கு கண்டபடி போவேன்.
1: ஓகே,
3: ஆனா இப்ப குடும்ப பொறுப்பு என் மேல வந்து வைக்கிறதுனால அந்த வாழ்க்கை எப்படி போகணும் அப்படின்ட்டு நானும் என் மனைவி சிந்திச்சு செயல்படுறோம். இப்போ நல்ல நிலைமைக்கு நாங்க இருக்கிறோம்.
1: ஓகே,
3: சதுரங்கம் வாழ்க்கையில ஒரு சதுரங்கம் இருக்கணும், அந்த சதுரங்கத்துல நம்ம வருத்தத்துல நம்ம வாழணும்.
1: ஓகே, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும் இல்லையா?
3: கண்டிப்பாங்க மேடம்.
1: ஓகே, ஓகே, அழைத்ததற்கு நன்றி, உங்களுடைய அருமையான கருத்தை சொன்னதுக்கு நன்றிங்க.
3: நன்றி மேடம்.
1: ஓகே, நேர்களை, நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டவை. இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியோட எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம்ன்றதான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ஓகேங்க, சொல்லுங்க. வாழ்க்கை ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
4: எங்களுக்கு கல்யாணம் முடிச்சப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் சேமிச்சு 5 லட்சம் ரூபாய் வந்துச்சுங்க. அந்த 2 ரூபாய் கூட மறுபடியும் 3 ரூபாய் போட்டு இப்ப 30 ரூபா அளவுக்கு முன்னேறிங்க. இடம் வாங்கி வீடு கட்டணுங்க. அப்புறம் வந்துங்க இப்ப
1: வாழ்க்கைய ஒரு சதுரங்கம் தான் இல்லையா? ஓகேங்க, ஓகே, ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததுக்கு நன்றி. ஏற்கனவே இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாப்பிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். நேர்களே, நீங்க கால் பண்ண நினைச்சீங்கன்னா 0423-296781 2964-901018 இந்த நம்பருக்கும், 9342-901018 இந்த நம்பருக்கும், 8083001918 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நேர்களே, இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம்.

அப்படின்னு டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா சதுரங்கத்துல செக் வந்தாக்கா நம்ம பயப்படக்கூடாதுங்க. செக்மேட் ஆகாம தப்பிக்கதான் நம்ம வழி தேடணும். வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் நமக்கு வரும். கடன், தோல்வி, ஏமாற்றம், இதெல்லாம் நம்மளுக்கு வச்ச ஒரு செக் மாறிங்க. இங்கேயே விளையாட்டை நம்ம விட்டுட்டா நம்ம தோத்துருவோம். மீண்டும் எழுந்து புதிய நகர்வோடு விளையாடினா செக்மேட் பண்ணலாம். சில நேரம் நம்ம வெற்றி பெறலாம், சில நேரம் தோற்கலாம், ஆனால் ஆட்டம் முடியும் வரை போராடுவது தாங்க வாழ்க்கை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பாடலுக்கு பின்பு மீண்டும் தொடரலாம். ஸ்டேடியோன்னு இதோட எஃப்எம் நொஞ்சு நொஞ்சு பிள்ளை எட்டு, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி.
0: நல்லா இருக்கீங்களா ஆண்டனி?
1: நல்லா இருக்கேன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் நல்லா இருக்கேன்.
1: ஊட்டி பண்புலையோட இணைந்தே இருக்குமா? ஆமா, அதனால 15 ஆண்டு நேயர், 12 ஆண்டு கால நேயர்னால எப்பொழுதுமே ஊட்டி பண்புல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தாய் வீடு மாதிரி. அதனால தாய் வீட்டுல எப்படி இண்டிபெண்டன்ஸ் பேர்டு மாதிரி இருக்கும், அது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் பேர்டு மாதிரி இருக்கும். மதுரை சம்மர் மாதிரிதான், வெயில் குறையல சார். கண்டிப்பா மதுரை அப்படியேதான் இருக்கு
0: சார். சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம்.
1: ஆமா, கண்டிப்பா வாழ்க்கையில சதுரம் தான் சரி, அதுல ஜெயிச்சு வரலாம். எப்படி இந்த 4 மூலையை வச்சு வீடுகள் ஒரு இல்லிடம் கட்டும் பொழுது 4 பக்கம் சதுரம் தான், சதுரங்கமா தான் வீடு கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அமைக்கும் போது ஒரு கால் அமைக்கும் பொழுது அந்த 4 சதுரங்கம் இல்லாட்டினா அந்த அமைப்பு வராது, ஒரு இல்லிடம் வராது. அதன்படிதான் வாழ்க்கையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதன்படி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சரி இப்ப தாயம், ஈரைந்தும் தாயமும் இந்த நேரம் விழும் என்று நினைக்க கூடாது. ஈரைந்தும் தாயமும் விழும் என்று நினைக்க கூடாது. அதுல மற்ற நம்பர்ஸ்லாம் விருகத்தான் செய்யும். அதுபடிதான் வாழ்க்கை இருக்கும். ஆமா, எப்படி அந்த சூட்சமமா காய் நகர்த்தி கொண்டு சூட்சமமா போய் நகர்த்தி கொண்டு பழம் போறோமோ, அதன் மாதிரிதான் வாழ்க்கையை சூட்சமா நகர்த்தி கொண்டே போயிடணும். ஆமா, சந்தோஷமா வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா வாழ்க்கைய. அந்த தாயத்துல கூட சதுரங்கம் தானே, சதுரங்கமா தானே இருக்கும் தாயம். நீங்க மோஸ்ட்லி நீங்க எல்லாம் விளாண்டுருப்பீங்க தாயம், திருக்குழந்தைகளா இருக்குமா அந்த, அதுவுமே ஒரு சதுரங்க ஆட்டமா தான் இருக்கும். அதன்படி அந்த எல்லாமே ஜெயிச்சு வரதான் சரி. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது, இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது நம்ம கஷ்டங்களை மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? விடியும் என்றும் நம்பும் நீ, விடியும் என்று நம்பும் நீ, நீ உன்னையே நம்பு. ஏன் விடியும் என்று நம்பும் நீ, நீ உன்னையே நம்ப மாட்டேங்கின்ற ஒரு வரிகள் இருக்கும். விடியும் என்று நம்புறோம்ல, அதனால நமக்கு ஒரு விடியல் இருக்குங்கிற நம்பணும். அதனால நம்ம எல்லாமே இந்த சதுரங்க வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் சார். வாழ்க்கையில சந்தோஷமாவே நிறைவு குறைவு சந்தோஷம் வாழ்க்கையை நடத்திட்டு போய்கிட்டு இருக்கேன். அதுல இருக்கிறது மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது, பாசிட்டிவா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் சார். என்னுடைய கருத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, தேங்க்யூ,
0: நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கை அப்படின்ற ஒரு சதுரங்கத்துல மிகப்பெரிய எதிராளி யாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சோம்பல், பயம், தாழ்வு மனப்பான்மை இவற்றையெல்லாம் நம்ம வெற்றி பெற்றா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வெற்றிகரமாக வாழலாம் அப்படின்னே சொல்லலாம். நேர்களை, நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பிரான்ஸ்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க. கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு?
2: கோயம்புத்தூர் இன்னைக்கு எங்க ஊர்ல கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க மேடம்.
0: ஓகே, அதனால கிளைமேட் ஜாலியா இருக்கு நினைக்கிறேன்.
2: நேத்து கொஞ்சம் குளிரா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க மேடம்.
0: ஓகேங்க, ஓகேங்க. சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம்.
2: ஆமாங்க மேடம், வாழ்க்கையே ஒரு சதுரங்கம் மேடம். பாத்தீங்கன்னா வீடு கட்டும்போது சொன்ன மாதிரி 4 பக்கம் மூளை வச்சு கட்டிடுவாங்க. அதாவது எதுக்குன்னா, அதாவது நம்ம கூட ஒதுங்கி மூளை தள்ள பாக்குறது. அந்த சமயம் நாங்க அந்த இடத்துக்கு போகறதுக்கு இல்லாம நாங்க சொன்ன மாதிரி தாயம் எப்பவுமே தாயம் விழுகாது மேடம். 12 விழுகு, 5 விழுகு, 6 விழுகு, அது நாங்க தான் பார்த்து சூதானமா அந்த மூளைக்கு போகறதுக்கு இல்லாம நாங்க தான் எப்ப பார்த்து தாயம் விழுகிற மாதிரியே நாங்க நடந்துக்கணுங்க மேடம். வாழ்க்கையே ஒரு சதுரங்கம் தான் மேடம். அது சதுரங்கத்தை மீண்டு வர்றத புத்திசாலித்தனங்க மேடம்.
0: ஓகே, அந்த இடத்துல ஆட்டத்தை நம்ம நிறுத்திட்டாக்கா நம்மளுக்கு வந்து தோல்விதான் முஞ்சும் இல்லையா?
2: ஆமாங்க மாதிரி, அதான் கட்டை உருட்டும் போது தாய் உழுகிற மாதிரியே உருட்டணும். அதாவது எந்த இடத்துக்கு தாய் வேணுமோ அந்த இடத்துக்கு பார்த்து உருட்டணும் மேடம்.
0: ஓகே,
2: அது ஏமாந்தா 12 விழுந்தா பாம்பு கடிச்சிரு, இல்லைன்னா ஏணியில ஏறிடுவோம். ஏணியில என்ன, ஏணியில போனா அப்ப கீழே இறக்கி
0: விட்டுருவேன்.
2: அது எப்படி இருந்தாலும் ஏணி இறங்கத்தான் செய்ய, பாம்பு கடிக்கத்தான் செய்யுங்க மேடம். அதுக்கு அப்பதான் அனுபவம், புது புது அனுபவம் கிடைக்குங்க மேடம். அதாவது எல்லாமே பாக்கணுங்க மேடம். அதுதான் சதுரங்கம் மேடம்.
0: ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி. நேர்களை, எல்லா நேர்களும் கால் பண்ணி உங்களுடைய கருத்தை நீங்க எங்களிடம் சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களே, கண்டிப்பா சதுரங்கத்துல ஒரு அழகான விதி இருக்குங்க. கடைசி வரும் போராடும்.

0: அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ராணியா மாறலாம். அதாவது நிலைமை எப்பொழுதோ ஒரே மாதிரியா இருக்காது. இன்று கீழே இருக்கவங்க நாளைக்கு உயரத்துல போகலாம் அப்படின்றது சதுரங்கத்தருடைய ஒரு விளையாட்டோட ரூலு நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்ளை ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான விளையாட்டு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு, சதுர வாழ்க்கை ஒரு சதுரங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா
0: இருக்கலாம். நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க சக்தி?
1: சூப்பரா இருக்க மேடம். நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாமே சூப்பரா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம்.
0: சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம்.
1: வாழ்க்கை ஒரு சதுரங்கம், என்னுடைய வாழ்க்கையே ஒரு சதுரங்கம் தான் மேடம். நான் வந்து ஒரு 10வது வரையும் படிச்சிருந்தேன்.
0: ஓகே.
1: படிச்சுட்டு அப்புறம் என்ன ஒண்ணு, அப்புறம் எங்க அம்மா வந்து ஒரு 15 வயசுல இறந்துட்டாங்க. அப்பவே போராட்டம் தான். ஆமா,
0: அம்மா இல்லன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல போராட்டம்.
1: ஆமா, 15 வயசுல என்னுடைய வாழ்க்கை போராட்டம், இன்று வரைக்கும் போராட்டம். நானா வெற்றியா தோல்வியாங்கிற மாதிரி போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
0: ஓகே,
1: அதுக்காக நான் சலித்தனும் அல்ல. ஆமா, அதனால வந்து அப்புறம் இந்த டூ வீலர் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்ட போன 10 ரூபா சம்பளத்துக்கு போனேன். கஷ்டப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமா, அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா, நமக்கு வந்து 3 பெண் 2 பெண் குழந்தை ஒரு பையன். ஆமா, வாழ்க்கை வந்து அன்றாட ஓடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இன்றைய மாணவர்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், சகிப்புத்தன்மையை கையாளணும். ஆமா, சகிப்புத்தன்மை வந்துட்டாவே வாழ்க்கையில வெற்றி. ஆமா,
0: இதெல்லாம் தியாகம் செய்யணும் இல்லையா?
1: ஆமா ஆமா, இது வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கை. நான் இப்ப அன்றாட நண்பர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டம் வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த யார் அந்த கஷ்டத்தை வந்து தாங்கி கொள்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை ஆண்டவன் கொடுப்பாங்க. ஆமா, எல்லாத்துக்கிட்டே அந்த கஷ்டத்தை கொடுக்க முடியாது. ஆமா, அதனால வந்து கஷ்டங்களை தேக்கி டிசி தூக்கி போட்டுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, நம்ம அன்றாட வேலைகளை பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் மேடம்.
0: ஓகே, நம்ம பொறுமையோ நம்மளுக்கு முக்கியம், நம்மளோட டேலண்டும் முக்கியம், அமைதி பொறுமை தான் இந்த இடத்துல ரொம்பவே நம்மளுக்கு அவசியமா இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து கிடைக்கலன்னா மாசப்பட்டவர்களை நம்ம ஏத்துக்கலாம். ஆமா,
0: ஓகே ஓகே,
1: அப்பத்தே நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதனால வந்து தூண்டு விடக்கூடாது மேடம். எப்பவுமே வாழ்க்கையில வந்து வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகதம். அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய பணிகளை அன்றாட நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
0: ஓகேங்க, ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நேர்களே, நேர்களும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாபிக்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். செடி ஒன்னு தூட்டிய ஃபேமிலி சென்று பிள்ளை எட்டை இங்கே எல்லாமே சமைத்து

0: ஓகே, முதல்வன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஒரு சந்தேகம், அதாவது இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டா ஈவினிங் ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாமா எப்படின்னு கலந்து
0: ஒரு காலர் வந்து ஒரு நேயர் ஒரு ஷோல கலந்துக்கலாம், புதிய நேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: வாழ்க்கை
0: ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
1: ஓகே, வாழ்க்கைக்கும் சதுரங்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் உண்டு. அதாவது சதுரங்கத்துல வந்து நம்ம காய்களை நகர்த்தணும், நகர்த்தும் போது ஒரு குறிக்கோளோட ஒரு எய்மோட செய்யணும். அதாவது ஒரு காய் நகர்த்தும் போது நம்ம தோல்வி வந்துருன்னா தோன்றக்கூடாது, அப்புறம் அடுத்தடுத்த காய்களை வச்சு ஜெயிக்கலாம். அதே மாதிரி வாழ்க்கையிலும் தோல்விகள் ஏதோ வரலாம், தோல்வி வந்து வெற்றிக்கு படிக்கட்டுன்னு நினைச்சிட்டு நம்ம முன்னேறி முன்னேறி போகணும். அதாவது சதுரங்கம் எப்படி விளையாடுறோமோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம குறிக்கோளோட இருந்து வரணும்.
0: ஓகே, அது குறிக்கோள் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: குறிக்கோள் தான் முக்கியம்,
0: ஓகே,
1: சதுரங்கத்திலும் முக்கியம், வாழ்க்கையிலும் முக்கியம்,
0: வாழ்க்கையில ரெண்டுலயுமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு அழகான கருத்து சொன்னீங்க, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க.
0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கும்பகோணத்துல இருந்து ஆர் முருகேசன் பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா முருகேசன்?
2: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? வாழ்க்கை ஒரு சதுரங்கன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமாங்க, சொல்லுங்க.
2: வாழ்க்கையில் கஷ்டப்படாம கிடைக்கும் ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான் சொல்றோம் இல்லைங்களா? அந்த கஷ்டப்படாம இருக்கணும்னா நம்ம கஷ்டப்படணும்.
0: ஓகே,
2: அதாவது வாழ்க்கை ஒரு சதுரங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவுக்கு நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் போயிட்டே இருக்கும். ஒரு கண்ணாடியை உடச்சுக்காம எத்தனை தூளா போதோ அதே மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைன்னா வாழ்க்கை கண்ணாடி மாதிரி ஆயிடும்.
0: ஓகே,
2: அது மாதிரி வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்காக நடத்தணும் போது பிறர் மூலியமா நமக்கு நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது.
0: ஓகே, அதனால நமக்கு
2: தான்
0: சூப்பரான கருத்து. நன்றி. நேர்லி, இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு சதுரங்கம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோவை வெளிங்கிரி மலர்ச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க. ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
3: ஐயோ, நேத்து நல்லா இருந்தது கிளைமேட், இன்னைக்கு வெயில் பட்டை கிளப்பு மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. வாழ்க்கை ஒரு சதுரங்கம்.
3: கண்டிப்பாங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம் தானுங்க. அதுல நாம சதுரங்கம் மாதிரி வழி நடத்த வேண்டும் என்பது எனது ஆவல். அப்புறம் ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. ஹலோ, ஓகே, லைன் கட் ஆயிடுச்சுன்னே இருக்கலே. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு சதுரங்கம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ சதுரங்க பலகையில ராஜா, ஒரு ராஜா இருந்தாராமா, அவரை சுற்ற வந்து பெரிய பெரிய காய்கள் இருந்துச்சு. ஸோ ஓரத்தில் வந்து ஒரு சின்ன சிப்பாய் நின்றுட்டு இருந்தாங்களாமா. அப்போ ராஜா அந்த சிப்பாயை பார்த்து சிரிச்சுட்டே, உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாராமா. அதற்கு சிப்பா என்ன சொன்னாரா, நான் ஒவ்வொரு அடியாக தான் முன்னேறுவேன், தடை வந்தா நான் சாய்வாக போராடுவேன், கடைசி கட்டத்தை தொட்டால் நான் தான் ராணியா ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாரா. சோ வருடங்களும் ஓடிடுச்சு, பெரிய காய்கள் எல்லாமே விழுந்துருச்சான். ஆனா அந்த சிப்பாய் மட்டும் விடாமல் வாழ்க்கையில முன்னேறிட்டே இருந்தாராமா. ஒரு நாள் கடைசி கட்டத்தை தொட்டு அடுத்த நொடி அவன் ராணியாக மாறிட்டாராமா. ஆட்டத்தை திசை திருப்பி அந்த சின்ன சிப்பாய் ராணியாக மாறிட்டார். அதுதாங்க வாழ்க்கை. இன்று நம்ம சின்ன சிப்பாயாக இருக்கலாம், ஆனால் உங்கள் விடாமுயற்சி ஒரு நாள் உங்களை ராணியாக்கும் அப்படின்றது டவுட்டே கிடையாது. ஸோ வாழ்க்கை ஒரு சதுரங்கம், விடாமல் நம்ம ஆடணும். ஓகே, ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ நிதூட்டி எஃப்எம் 91.8 எல்லாமே சமையிட்டு

0: ஓகே, பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நேர்களே, இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாப்பிக்ல தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஜோதிமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாபிக் கேட்டிங்களா? சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
1: வந்து போராடுனாத்தான் ஜெயிக்க முடியுங்க. ஆ தாண்டவன் சொன்னா நீச்சல் போயிட்டா தாண்ட முடியுங்க. அப்புறம் நான் கல்யாணம் முடிச்சு போது ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
0: ஓகே,
1: அப்புறம் நானும் பண்ணாடி எல்லாமே கஷ்டப்பட்டு யாரையும் உதவி பார்க்காம முன்னேறி எல்லாமே இப்ப நல்ல வந்துருங்க.
0: ஓகே, கஷ்டப்பட்டாதான் எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமாங்க.
0: ஓகே ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 8300-1910-18 நம்பர் இருக்கும், 04232966781-2966782 நம்பர் இருக்கும், 9344-901018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்து தங்கவேல் பேசுங்க.
0: நல்லா இருக்கீங்களா தங்கவேல்?
2: நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகேங்க.
2: கடைசியா இந்த ஒரு மாசமா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொடுத்து போட்டு கடைசியில எண்ணங்கள் வண்ணங்கள் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க. எனக்கு
0: சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் நீங்க சொல்லணும் இல்லையா?
2: அப்படிதான். இந்த வண்ணங்க எண்ணங்கள் வண்ணங்கள்ல கனவுகள் நினைவானதுல ஒரு நிகழ்ச்சி போட்டீங்க, அதுல பேசியிருந்தேங்க. என்னுடைய கனவு இப்ப வந்து ஒரு மாசத்துல எங்க பையனுக்கு வேலை கிடைச்சி வச்சுங்க. வேலைக்கு
0: போயிட்டான்.
2: கடைசி கனவு முடிவாயிருச்சு,
0: நிறைவாயிருச்சு,
2: நிறைவேறிடுச்சு. வீடு கட்டுறதுக்கு வந்த அப்புறம் பையன் வேலைக்கு போனான்னு ஒரு ரெண்டு வருஷம் வீடு கட்டல, இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், வீடு கட்டிக்கலாம், அதுக்கு ஒரு கனவு. அந்த கனவு முடிஞ்சிருச்சு. இந்த கனவு வேலைக்கு போற கனவு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அது வரைக்க அந்த எண்ணங்கள் வந்து கனவு ஒரே கனவு இருந்தது, அந்த கனவு நிறைவேறிடுச்சுங்க. உண்மையெல்லாம் அப்புறம் வேலைக்கு போகும்போது அப்படியே வேலைக்கு போய் ஒரு ரெண்டு வருஷம் நினைச்சு வீட்டை கட்டிட்டு அப்புறம் கூட கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு ஐடியா போட்டு அந்த எண்ணங்கள் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வேணும். அதான் நீங்க அதுக்குதான் இன்னைக்கு நான் மெயினா
0: போட்டேங்க.
2: கொண்டாந்து தீங்க ஒரே எண்ணங்கள் வண்ணங்களையும் கொண்டாந்துட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்க.
0: ஓகே ஓகே சார், ஓகே. எல்லாத்தையுமே வந்து வென்று வந்துட்டீங்க இல்லையா?
2: ஆமாங்க.
0: ஓகே ஓகே, ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து. எப்படி இருக்கீங்க
0: சந்திரசேகர்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம். எப்படி போயிட்டு இருக்கு காலை பொழுது?
0: ஓகே, சூப்பரா போயிட்டு இருக்கு சந்திரசேகர். சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு சதுரங்கம், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.
3: ஆமா மேம், வாழ்க்கை ஒரு சதுரங்கம், இன்னைக்கு தோக்கறவன் நாளைக்கு ஜெயிப்பான் இல்லையா?
0: அதனால
3: தோல்வி அப்படிங்கறது முடிவல்ல, ஒரு வெற்றியினுடைய அடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: இப்போ
3: வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கறது வரும் மேம். இப்ப இறங்கி விட்டோம் அப்படின்னு துவண்டு விட கூடாது, மீண்டும் நாளைக்கு ஏற்றம் பெறுவோம், இதுல என்ன அப்படின்னு லைஃப லீட் பண்ணணும். அதே மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை இலகுவாக அதனுடைய தன்மையில போய் அதன் பிறகு வாழ்க்கைனா என்னன்னு உணர்ந்து செயல்பட்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவேன். வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சதுரங்கம் அப்படிங்கிறது பல்வேறு இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே உணர்வோம். உதாரணத்துக்கு ஒரு ஒரு காரியம் நம்ம எடுக்கிறோம், அந்த காரியம் வந்து கை கூடல, அதன் பிறகு நம்ம அந்த காரியம் கை கூடும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். அப்போ பேக் டு ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி சிலர் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் திரும்பவும் நொடிஞ்சு போயிடுறாங்க, சிலர் எதுவுமே இல்ல அது வந்து மீண்டும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாவும் நடத்துறாங்க.
0: அப்படிங்கும்போது
3: நிச்சயமா வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு சதுரங்கம், அது உணர்வு பூர்வமாக உணர்ந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நம்மளால முடிந்த அளவுக்கு அந்த சாதனை புரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கை அப்படிங்கறது வெற்றி பெற முடியும். நிறைவா ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில எப்போவாது விழுந்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயம் நாளைக்கு எழுந்து நம்ம வந்து வாழ்க்கையில சாதிச்சு காமிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட நபர்களாக இருந்தோம்னா நிச்சயமே நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமா முன் அடையாளமா மற்றவர்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு மேம்.
0: ஓகே ஓகே, சூப்பரான கருத்தை ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி சந்திரசேகர்.
3: தேங்க்யூ மேம், பை பை
0: பை. நேர்களை இன்னைக்கு எல்லா நேயர்களும் கால் பண்ணி உங்களுடைய கருத்தை சொன்னீங்க, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் அப்படின்னே சொல்லலாம், வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்றது. வாழ்க்கை என்பது சதுரங்க விளையாட்டை போன்றது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல ஒவ்வொரு நகரும் சரி, அதாவது ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்பவே முக்கியம். அதாவது திட்டமிடல், பிளானிங் நம்மளுக்கு வேணும், பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும். இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு சிப்பாய் கூட ராணி ஆகலாம் அப்படின்றத நம்மளுக்கு கத்துத்தர ஒரே விஷயம் சதுரங்கம் தாங்க. ஸோ தோல்வியை கண்டு நம்ம என்னைக்குமே பயப்படக்கூடாது. கடைசி வரை போராடுபவனே வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஸோ வெற்றியை மட்டும் கற்று தருதா சதுரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வெற்றி மட்டும் கிடையாது. எப்படி தோற்பதுன்னு கற்றுத்தரும், எப்படி திரும்பி எழுவது, எப்படி தியாகம் செய்வது அப்படின்றத அனைத்தையும் கற்றுத்தரும். ஸோ அப்படியே சிப்பாய் கூட ராணியாக மாறுறத ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கூட அது வந்து நம்ம கற்றுத்தரதா இருக்குது. ஸோ 64 கட்டங்களை தாண்டி 32 காய்களை நகர்த்தி நம்ம ஆடணும் அப்படின்னா விதி ஒன்று தான், ரூல் ஒன்றே ஒன்று தான், ஆட விடாமல் நம்ம ஆடணும். ஸோ செக்கு வந்தாலும் சாயக்கூடாது, செக் மட்டும் வரும் வரைக்கும் நம்ம போராடி வென்றால் வாழ்க்கை ஒரு சதுரங்கங்க. ஸோ அன்பான நேர்களே, இன்னைக்கு வாழ்க்கை ஒரு சதுரங்கம் அப்படின்ற டாப்பிக்கில் எல்லாருமே கால் பண்ணி பேசினீங்க. ஸோ அவசரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கூட்டி செல்லுங்க. கடைசி வரை விளையாடுங்கள், ஏனென்றால் ஆட்டத்தில் ஜெயிப்பவன் தான் உண்மையான வெற்றியாளர், அவர்தான் ராஜா. ஸோ இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக வாழ்த்துதலையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர் உலக மக்கள் தொகை தினம் குறித்து பொதுநல மருத்துவர் பத்மா மரீனா அவர்களுடனான நேர்முகம்.

0: 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரை காணும். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரை காணும். 9:30 அறிவியல் நேரம். காலநிலை மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லிராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: Akashvani, the news read by Valsa Williams. The National Democratic Alliance NDA Parliamentary Party meeting, now known as Mangal Milan, was held at GMC Balayogi Auditorium in Parliament House today. During the meeting, NDA Alliance partners passed congratulatory motion honouring Prime Minister Narendra Modi for becoming the longest-serving elected Prime Minister of India. Talking to media, Parliamentary Affairs Minister Kiran Rijiju said, during the meeting, Prime Minister Modi called for coordinated efforts by all stakeholders to prevent paper leaks in future examinations across the country. He said Mr. Modi reiterated the government's commitment to ensuring strict action against those involved in examination paper leaks and safeguarding the interests of the country's youth. The Prime Minister said all those involved in the recent NET paper leak case have been arrested, with 13 accused currently lodged in jail.
1: As soon as reports of paper leak emerged, the government took swift action. 13 individuals were arrested and sent to jail. To ensure that the future of students was not affected, the NEET re-examination was conducted on priority and the results were declared in a timely manner. Strict measures have also been put in place to prevent such incidents from recurring.
0: Mr. Rijiju said Prime Minister Modi also spoke about the free trade agreements that India has signed with several countries. During the meeting, Mr. Modi said, in every free trade agreement, the interests of Indian farmers have been given the highest priority. The Lok Sabha was adjourned till 12 noon, while the Rajya Sabha has been adjourned till 2 p.m. over the opposition uproar on various issues, including the NET paper leak case. When the Lok Sabha began its proceedings at 11 a.m., Speaker Om Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of the paper leak of NET examination. Mr. Birla urged the opposition to cooperate in running the House, but the opposition members continued with their protest, which led to adjournment of the Lok Sabha till 12 noon. The same scene was also witnessed in the Rajya Sabha. After laying of papers by the union ministers, Chairman C.P. Radhakrishnan allowed the Leader of Opposition, Mallikarjun Kharge, to raise their issues. Mr. Kharge raised the issue of student protests yesterday in New Delhi over the NET issue. Following uproar by opposition and treasury benches, the upper house was adjourned till 12 noon and subsequently till 2 p.m. More than 118 police personnel sustained injuries yesterday when a protest escalated into violence in New Delhi area. The injured include senior officers of the ranks of Special Commissioner of Police, Joint Commissioner of Police, Additional Commissioner and Deputy Commissioner of Police. In a statement, Delhi Police said, during the protest, the protesters displayed unruly, aggressive and violent behaviour, and despite repeated warnings and lawful directions, they refused to disperse and violated prohibitory orders in force. India today summoned the Russian Shahzade the Fair, Vladimir Ladanov, following the attack on the commercial vessel MV Golden Leo on the 19th of this month, which resulted in the tragic loss of four Indian lives. Conveying grave concerns and unequivocal condemnation of the attack, the Ministry of External Affairs said such attacks undermine the safety, security and stability of international maritime commerce. In Sikkim, search and rescue operations are underway to safely evacuate people trapped inside the under-construction tunnel of the NHPC Teesta Stage 6 hydroelectric project at Samardung in Namchi district. Senior Superintendent of Police of Namchi district said 9 bodies have been recovered by the rescue teams so far. Prime Minister Narendra Modi spoke with Sikkim Chief Minister Prem Singh Tamangole. Mr. Modi took stock of the situation and rescue measures. Vice President C.P. Radhakrishnan has expressed grief over the loss of lives in the tragic incident in Namchi district. Mr. Radhakrishnan conveyed condolences to the bereaved families. The India Meteorological Department, IMD, has forecast very heavy rainfall today over parts of Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Gilgit, Baltistan and Muzaffarabad. Places over Delhi, Haryana, Chandigarh, parts of northeast India, Bihar, east Madhya Pradesh, Konkan and Goa, Madhya Maharashtra, Punjab, Uttar Pradesh and Uttarakhand are also expected to receive moderate to heavy rainfall during the day. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:10. இது ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். தினமும் சரியா 12:10-12:40 வரைக்கும் இந்த அரை மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு நம்ம ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே அப்படின்ற இந்த அருமையான நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில என்னதான் பேசலாம் அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன வேணா பேசலாம். பேசுறதுக்கு மட்டும் இல்லை, உங்க மனசுல தோன்ற விஷயங்களையும் சொல்லலாம். இல்ல நாலு பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த டிப்ஸ் அது இருந்தாலும் சொல்லலாம். அந்த டிப்ஸ் வந்து மருத்துவ குறிப்பா இருக்கலாம், இல்லைன்னா சமையல் குறிப்பா இருக்கலாம். ஏன் நம்ம பெண்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு அழகாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அழகு குறிப்பு இந்த மாதிரி என்ன விஷயம் வேணா நீங்க நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில அழகா நீங்க வந்து எல்லாருக்குமே பயனுள்ளது மாதிரி ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் என் மனசுல ரொம்ப நிரடலா ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, இந்த ஒரு கருத்து வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல பெண்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து இப்படிதான் இருக்குதா அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த அரை மணி நேரம் நம்ம எல்லாரும் பேச நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344-9010-18 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342-9010-18 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 8300-1901-18 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 0423 அப்படின்ற இணைப்பு என்னோட 2966-7-81 அப்படின்ற இந்த எண்களுக்கும் தொடர்பு கொண்டு நீங்க நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சில நேர்கள் இருப்பாங்க பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ஆனா இந்த ஒரு விஷயம் நான் வந்து எப்படியாவது உங்ககிட்ட கன்வே பண்ணணும், இது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்க உங்களுடைய கருத்துக்கள் இல்லைன்னா டிப்ஸை நீங்க அனுப்பலாம். அப்படி வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய நேர்கள் 8300-1901-18 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்க பெயர், நீங்க எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீடைல்ஸோட நீங்க உங்களுடைய கருத்துக்கள் அல்லது டிப்ஸ் எதுவா இருந்தாலும் நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஷேர் பண்ணலாம். முழுக்க முழுக்க பெண்களுக்காக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருப்ப நான் உங்கள் ஆர்ஜே அம்மு. தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அந்த திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். இன்றைய சிநேகிதே நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேச முடியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஸ்நேகிதியே
3: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.

0: சாதனா செர்கம் அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் ஸ்நேகிதி யாரு எங்க அப்படின்றத பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ மேம். வணக்கம் மேம்.
0: காலை வணக்கம். சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: மேம் கரூர்ல இருந்து கலா பேசுறேன் மேம்.
0: ஓகே கலா, நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பா மேம், நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு.
0: மிக்க நன்றி கலா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபுங்களா இல்ல ஒர்க் பண்றீங்களா?
1: மேம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம்.
0: ஓகே, அப்ப நீங்க தான் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க.
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா. எங்களுக்கு ரெஸ்டே இல்லாம வேலை மேம்.
0: கண்டிப்பா, லீவ் இல்லாத வேலை, ரெஸ்ட் இல்லாத வேலை,
1: சம்பளம் இல்லாத வேலை,
0: சம்பளம் இல்லாம இப்படி வரிசை அடிக்கிட்டே போலான்றீங்களா?
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம்.
0: பட் நீங்க ஒருத்தர் இல்ல அப்படினா இந்த நாடு வந்து இயங்காது, கரெக்ட்டுங்களா?
1: ஆமா மேம். ஆனா என்ன மேம், கொஞ்சம் மதிப்பு தான் கம்மியா இருக்கு.
0: கம்மியா இருக்கு
1: அப்படின்றப்போ
0: ஒண்ணு என்ன, வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்றவாங்க.
1: ஒரே ஒரே வார்த்தையில எங்களுக்கு ஒட்டுமொத்தமும்
0: முடிஞ்சிருது. ஆனா வந்து அடுத்த தலைமுறைய தயார் பண்றதும் நீங்க தான், இப்ப நடந்துட்டு இருக்க தலைமுறைய தயார் பண்றதும் நீங்க தான்.
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஆனா வந்துட்டு ஒரே வார்த்தையில, நீ சும்மா தானே இருக்க, ஏன் இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்ல
0: அப்படின்னு
1: சொல்லிடுவாங்க. எங்களுக்கு என்னமோ டைம், சாப்பிடுறதுக்கே டைம் இருக்காது மேம். ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தூங்கிட்டு தானே இருக்க அப்படின்ட்டுருவாங்க.
0: ஆமா,
1: அப்பதான் ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க மேம்.
0: சரி விடுங்க, உங்களை மாதிரி டென்ஷனா இருக்க ஆளுங்களுக்காக தான் நம்ம நிகழ்ச்சி பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சூப்பர். இப்ப உங்களை மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எங்களுடைய குரலையும் எங்களுடைய எண்ணங்களையும் மதிச்சு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க மேம். அதுக்காகவே நான் கூப்பிட்டேன் மேம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சிச்சு.
0: அப்படிங்களா? ஓகே சூப்பர் சூப்பர், மிக்க நன்றி. நீங்க பேசினது எங்களுக்கும் மகிழ்ச்சி. ஓகே சொல்லுங்க, என்ன சொல்ல இருக்கீங்க
1: மேம்? நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மேம், குழந்தைங்களை நம்ம வந்து எப்படி வளர்க்கறது, அதை பத்தி நான் சொல்ல போறேன் மேம். எனக்கு இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே டெக்னிக்கலா இப்ப வந்து குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ஃபுல்லாவே எல்லாமே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் யூஸ் பண்றாங்க.
0: ஆமா ஆமா.

0: ஆன்லைன் கிளாஸ்
1: எல்லாமே கெஜெட் தான், எல்லாமே வந்துட்டு இப்போ ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்க வந்துட்டு அந்த ஹோம் ஒர்க்கை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அதை பத்தி திங்க் பண்றதே கிடையாது. உடனே போன் எடுத்து கொஸ்டின் அவங்க சொல்றாங்க, ஆன்சர் கிடைக்குது, போட்டுட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ
0: ஆமா.
1: போன உடனே மேமும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க தான் போட்டுட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு எந்த வேலையுமே நடக்கல,
0: ஆமா ஆமா.
1: எல்லாமே ஒரு மெக்கானிசமா போயிடுச்சு மேம்.
0: இயந்திர வாழ்க்கையாவே மாறிடுச்சு இல்லைங்களா?
1: ஆமா ஆமா மேம், அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன் மேம். இப்போ
0: ஓகே.
1: வந்துட்டு வீட்டுல இருக்க பேரண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா டைம் இல்ல மேம், எங்களுக்கு டைம் இல்ல, ஆனாலும் அதுலயும் கூடுதலான நேரத்தை ஒதுக்கி இதுவும் ஒரு வேலையா பிள்ளைங்க வந்துட்டு அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குன்றத பார்த்து வச்சுட்டு நம்ம அந்த லெசனுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரா இருக்கணும் மேம்.
0: கண்டிப்பாக.
1: அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எந்த விதமான கெஜெட்டும் அவங்க கைக்கு போக கூடாது மேம். போறதுக்கு முன்னாடி அதை பத்தின எல்லா விஷயங்களும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்ப அவங்களை இதை பண்ணு அப்படின்னு சொல்றப்ப அவங்க, ஏன்னா நமக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தின நாலேஜும் இருக்காது இல்ல மேம்,
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அப்ப நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்த பிறகு நீ இது பண்ணு, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ இது பண்ணு அப்படின்னு சொல்றப்போ அவங்க அது சரியா அவங்களுக்கு, அப்ப உடனே அவங்களோட கை தன்னால கெஜெட்டுக்கு போகும் மேம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: இப்போ கொஞ்சம் வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் பண்ணி இப்போ எங்களுடைய வாழ்க்கை காலத்துல நாங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா மேம் வந்துட்டு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நாங்களா யோசித்து அந்த வேலையை நாங்க செய்வோம்.
0: கண்டிப்பா.
1: அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மறாநாள் போயிட்டு அடி வாங்கிட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு மேம் கிட்டயே அந்த டவுட் என்னன்னு சொல்லி
0: கிளியர்
1: கேட்டுட்டு
0: பண்ணிப்போம்.
1: கிளியர் பண்ணிப்போம் மேம். எங்களுக்குள்ள வந்து மேமுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு,
0: ஆமா.
1: ஆனா இப்ப அப்படி இல்லை மேம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேரண்ட் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம்னு.
0: சூப்பர், ரொம்ப அருமையான டிப் தான் கொடுத்தீங்க. இதனால வந்து பிள்ளைங்களுமே வந்து முழுக்க முழுக்க கேஜெட்ஸ் நம்பி இல்லாம அவங்களோட சுய அறிவும் வளர்த்துக்கலாம் இல்லைங்களா?
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். ஏன்னா
0: ஓகே.
1: இப்போ இந்தியா வந்துட்டு நினைவு திறன்ல இந்தியா எவ்வளவோ முன்னாடி போயிட்டு இருக்கு மேம் மத்த கண்ட்ரிஸ் ஒப்பிடுறப்போ. ஏன்னா செஸ் போட்டியிலயும் அவங்கதான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இப்ப ரீசனா பாத்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட், பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல எல்லாம் அவங்கதான் ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. அந்த
0: ஓகே.
1: மாதிரி இருக்கப்போ நம்ம பிள்ளைங்க எதுலயும் சளைச்சவங்க இல்ல மேம். நம்ம
0: கண்டிப்பா
1: இன்னும்
0: கண்டிப்பா.
1: கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நம்ம பிள்ளைங்க இன்னும் மேல வரலாம் அப்படிங்கறது என்னுடைய சின்ன ஒரு கருத்து மேம்.
0: ஓகே கலா, இது வந்து சின்ன ஒரு கருத்து கிடையாது, ரொம்பவுமே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கருத்து தான். மிக்க நன்றி, நம்ம ஊட்டி எஃப்எம்ல நீங்க அதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி மேம், நன்றி மேம்.
0: ஓகே, ரொம்ப அழகான கருத்து, வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு கருத்து தான் வந்து கலா அவர்கள் சொன்னாங்க. இயந்திரமயம் அப்படின்றது வந்து எல்லா பக்கமுமே இன்னைக்கு வந்து டாமினேஷன் பண்ணிட்டு இருக்க காலத்துல எஜுகேஷன்லயும் அது வந்து டாமினேஷன் பண்ணுது. அப்படின்றப்போ நம்ம வந்து எதுக்காக பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்குறோம்? அவங்களுடைய அறிவு வளரட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த படிப்பு இல்லைங்களா? ஆனா இப்போ இருக்கிற இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா அறிவு வளருதா இல்ல அங்கேயே ஸ்டக்காகி நிக்குதா அப்படின்ற கேள்விக்குறி கண்டிப்பா வருது. ஸோ எல்லாத்துக்குமே கேஜெட்ஸை நம்பி இல்லாம சில விஷயங்கள் யோசிச்சு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டும் இல்ல வேற எங்கேயாவது புக்ஸ் நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், சீனியர்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், அவங்கள்ட்ட புக்ஸ் வாங்கிப்போம். இந்த மாதிரியான பழைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கொண்டு வந்தா நல்லா இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து அறிவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. இதே மாதிரி பல கருத்துக்கள் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: சுஜாதா மலேசியா வாசுதேவன் இருவரும் இணைந்து படைய அந்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப அழகா நம்ம ஸ்நேகிதியை அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு ஸ்நேகிதியா இன்றைக்கு ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம் மேம். ஓகே, உங்க பெயர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க மேம்.
1: மேம், என் பேர் ரீபா. நான் வந்து கோயம்புத்தூர்ல ஐம்பொன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே, சூப்பர் மேம். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சியா இது வந்து நடந்துட்டு இருக்கு மேம். இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட இந்த ஐம்பொன் பிசினஸ் வந்து நீங்க எப்ப ஸ்டார்ட்

0: நீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: மேம் அதோட 6 to 8 months இருக்குங்க மேம். 8 months பண்ணிட்டு இருக்கோம்.
0: 8 months? ஓகே மேம். அப்போ 8 months இப்ப ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா?
1: ஆமாங்க, ஸ்கூல்ல டீச்சரா போயிட்டு இருந்தாங்க.
0: ஓகே ஓகே. அப்புறம் ஏ இப்போ
1: பாப்பா பிறந்தாங்க, அதனால சரி பாப்பா குழந்தைங்க ஆயிட்டாங்களே, லேடிஸ்னால வேலைக்கு போக முடியாது இல்லைங்களா, பாப்பாவை பாத்துக்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும்.
0: கண்டிப்பாக.
1: அப்படி இருக்கும்போது இது ஒரு சின்னதா வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தாங்க.
0: ஓகே ஓகே மேம். எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? அதாவது இப்ப நிறைய பிசினஸ் வந்து லேடிஸ் வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்னா, பொதுவா டைலரிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கேட்டரிங் பண்ணுவாங்க, குக்கிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஜுவல்லரி பிசினஸ், அதாவது ஐம்பொன் ஜுவல்லரி பிசினஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேம்?
1: ஆக்சுவலி நான் வந்து கடையில வாங்கி யூஸ் பண்ணேங்க மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம், நம்ம கிட்ட நம்ம தங்கச்சி, அப்புறம் எங்க சொந்தத்துல எல்லாரும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கு நீங்க போட்டிருக்கிறது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கும் போது திடீர்னு தோணுச்சுங்க, நம்ம எல்லாருமே நம்மகிட்ட கேக்குறாங்க, நம்ம ஒரு கடைக்கு போய் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளே இதையே ஸ்டார்ட் அப் பண்ண கூடாது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரையா பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க.
0: ஓகே. அதாவது எல்லாரும் கேட்டு விசாரிக்கிறப்போ நம்மளே ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லைங்களா? என்ன பண்ண போறேன் இருக்க பெண் பணிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நம்ம லைஃப் வந்து நம்ம இப்ப பாப்பா வளர்ந்துருவாங்க, அவங்களோட வேலை வந்துடும், அவங்க ஸ்கூல் போயிடுவாங்க, நாளைக்கு அவங்க கல்யாணம், அவங்களோட லைஃப் அப்படியே போயிடும். திரும்பி பார்த்தோம்னா நமக்கோட லைஃப் அப்படியே பாஸ் ஆன மாதிரியே இருந்துரும். நானும் அப்படிதான் இருந்துச்சுங்க. நமக்கு லைஃப் நம்ம வந்து அப்படியே பாஸ் ஆகாம ரன் பண்ணா, நம்ம கொஞ்சம் நினைக்கிட்டு அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே நமக்கான லைஃப்னு நம்ம யோசிச்சுக்கணுங்க.
0: ஏன்னா
1: குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான லைஃப் நம்ம அவங்களுக்கு கொடுத்துரும் போது திரும்ப யோசிக்கமோ நம்ம லைஃப் நம்ம கையில இருக்காதுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். அதாவது பெரிய ஒரு விஷயத்த சொல்றீங்க, பிரையாரிட்டைஸ் மை செல்ஃப் அப்படின்றது வந்து செல்ஃபிஷ் கிடையாது
1: இல்லைங்களா? கிடையாது, இது உங்களுக்காக பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கு காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் வயசாயிடுச்சு, நம்ம இப்ப பண்ண முடியலையே, நம்ம பிள்ளைங்களை பாத்துட்டு பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, ஆனா எனக்கு என்னமா சேர்த்து வச்ச, எனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது நம்மகிட்ட வந்து இருக்காது. நம்ம ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்ம பண்ணி நம்ம நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம்.
0: ஓகே சூப்பர் மேம். கண்டிப்பா இது வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும். சரி, இப்போ நீங்க உங்க பிசினஸ்ல என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்றீங்க, அத பத்தி சொல்லுங்க
1: மேம். நம்ம வந்து 24-inch செயின் வச்சிருக்கோங்க, 13-inch செயின். செயின்ல பாத்தீங்கன்னா முகப்பு செயின், சாதாரண முறுக்கு செயின், மோஸ்ட்லி வந்து முறுக்கு செயின் தான் போகுங்க. 5-8 pound பார்வைக்குள்ள மாதிரி செயின், 3 pound பார்வைக்கு. 50 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் வேர் யூஸ் பண்ணலாம் டெய்லியுமே. இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணனால நான் வந்து தாராளமா இது சொல்லுவேங்க.
0: ஓகே சூப்பர் சூப்பர்.
1: உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு, இப்ப போட போட எல்லாருமே இது தங்கமா அப்படின்னு கேக்குற அளவுக்குள்ளதான் இருக்கும். ஆனா நீங்க ஃபங்க்ஷன் வேர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க, நீங்க டெய்லியும் போட்டு
0: டெய்லி போடணும். ஓகே, அதாவது நம்ம இப்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கோல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதை, கரெக்ட்டுங்களா?
1: கண்டிப்பா. ஏன்னா ஒரு பவுன் 1 gram வாங்கணும்னாலே உங்களுக்கு தெரியும் 20,000 ரூபாய் பக்கம் நமக்கு வந்து ஆகுதுங்க.
0: ஆமா,
1: நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்து 4 விஷயத்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம எப்படியுமே கோல்டு மேக்சிமம் நம்ம வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது பர்சனல் ரீசன் பேங்க்ல வச்சிருவோம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போகும்போது கவரிங் போட்டு போறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், சொந்தத்துல எல்லாம் ஒரு மாதிரி கேட்பாங்க, யோசிச்சே இருக்கும். அதுக்கு வந்து சாய்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஐமோன், யாருனாலயும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, இது ஐமோன் தான்.
0: சூப்பர் மேம். இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, மத்த ஊர்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி உங்களை
1: காண்டாக்ட் பண்ணலாம்? மேம் நம்ம வந்து ஊட்டியில சீக்கிரமா ஒரு ஷாப் பண்ணிடலான்ற ஐடியா இருக்கோங்க மேம், இந்த வீக்ல இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்
0: உள்ள.
1: ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க அங்கேயே பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன்ல வந்து மேக்ஸிமம் இப்போ பண்ணிட்டு இருக்கோங்க மேம்.
0: ஆன்லைன் நம்பர் சொல்லிடுங்க.
1: வாட்ஸ்அப் நம்பர் வந்து 84-3817-4548 இதுதாங்க மேம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். நம்ம கடை பேர் வந்து
0: நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழிப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 12:50.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு தேசத்தின் பொருளாதாரம் என்பது அதன் கடைக்கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதில்தான் அடங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கிராமப்புற உழைப்பாளர்களின் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக செயல்படும் ஒரு சட்டமே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம். இது தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் என்று பிரபலமாக அறியப்படுகிறது. 2005 சட்டமாக இயற்றப்பட்டு 2006 முதல் நடைமுறைக்கு வந்த இத்திட்டம் உலகின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்களில் ஒன்றாகும். இது வெறும் ஒரு நலத்திட்டம் மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பால் நிறுவப்பட்ட வேலை செய்யும் உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் மகத்தான முயற்சியாகும். இத்திட்டத்தை மற்ற திட்டங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அதன் சட்டப்பூர்வமான தன்மைதான். கிராமப்புறங்களில் வசிக்கும் வயது வந்த திறன் சாரா உடல் உழைப்பினை மேற்கொள்ள விருப்பமுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை இச்சட்டம் உறுதி செய்கிறது. வேலை கேட்டு விண்ணப்பித்த தகுதியுள்ள ஒரு குடும்பத்திற்கு 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அரசாங்கம் வேலையின்மைக்கான சலுகையை வழங்க வேண்டும் என்றும் இச்சட்டம் கட்டளையிடுகிறது. இது வேலைவாய்ப்பை வெறும் ஒரு கொள்கையாக அல்லாமல் உரிமையாக மாற்றியுள்ளது. இத்திட்டத்தில் ஆண் பெண் என இருபாலருக்கும் சம ஊதியம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இது கிராமப்புற பகுதிகளில் பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துகிறது. தொழிலாளர்களுக்கான கூலி நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்தப்படுகிறது. இது இடைத்தரகர்களை அகற்றி ஊதியம் சரியான நேரத்தில் சென்று சேர்வதை உறுதி செய்கிறது. பணிகள் மற்றும் செலவினங்கள் குறித்து பயனாளிகளை கொண்டே சமூக தணிக்கை நடத்தப்படுவது வெளிப்படைத்தன்மைக்கு உறுதியளிக்கிறது. வேலை தொழிலாளியின் வசிப்பிடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும். தூரம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் பயணப்படி வழங்கப்பட வேண்டும். மொத்த பயனாளிகளில் குறைந்தது 33% பெண்கள் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயமாகும். இத்திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் பல வழிகளில் உதவுகிறது. குறிப்பாக பற்றாக்குறை காலங்களில் கிராமப்புற மக்களுக்கு நிலையான வருமானத்தை அளித்து அவர்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கிறது. இது வறுமை ஒழிப்பு மற்றும் உணவு பாதுகாப்புக்கு நேரடியாக உதவுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீடித்திருக்கக்கூடிய கிராமப்புற சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகின்றன. பண்ணை குட்டைகள் அமைத்தல், தடுப்பணைகள் கட்டுதல், கால்வாய்கள் தூர்வாருதல், கிணறு வெட்டுதல் போன்ற நீர்நிலைகளை மேம்படுத்தும் பணிகள் நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாத்து விவசாயத்தை ஆதரிக்கின்றன. ஊரக சாலைகள் அமைத்தல், சமுதாய கட்டிடங்கள் கட்டுதல் போன்ற பணிகளும் இத்திட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. மொத்த செலவில் 60% ஊதியமாகவும் 40% பொருள் செலவுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். கிராமங்களிலேயே நிலையான வருமானம் கிடைப்பதால் கிராமப்புற மக்கள் பிழைப்பு தேடி நகரங்களை நோக்கி இடம்பெயர்வது கணிசமாக குறைக்கப்படுகிறது. இத்திட்டம் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக COVID-19 பெருந்தொற்று காலத்தில் நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு திரும்பிய தொழிலாளர்களுக்கு இதுவே ஒரு நம்பிக்கை ஒளியாக இருந்தது. கிராமப்புற பெண்களின் நிதி சுதந்திரம், வங்கிக் கணக்குகள் மூலம் நிதி உள்ளடக்கம் மற்றும் உள்ளூர் மட்டத்தில் அதிகார பரவல் ஆகியவற்றை இத்திட்டம் மேம்படுத்தியுள்ளது. நிதி பற்றாக்குறை, ஊதியத்தை வழங்குவதில் ஏற்படும் தாமதம், சில இடங்களில் போலி வேலை அட்டைகள் மற்றும் பணியின் தரத்தில் உள்ள குறைபாடுகள் ஆகியவை இத்திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு சவாலாக இருப்பினும், ஆதார் அடிப்படையிலான பணப்பரிமாற்றம் போன்ற சீர்திருத்தங்கள் மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் ஒரு ஜனநாயக நாட்டில் அதன் உழைக்கும் மக்களுக்குரிய உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்த முன்னோடி திட்டமாகும். இது கிராமப்புற பொருளாதாரத்திற்கு அடித்தளமிட்டு உழைப்பாளி மக்களின் கண்ணியமான வாழ்விற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இத்திட்டத்தை மேலும் வலிமையாக்கி அதன் இலக்குகள் முழுமையாக அடையும் வகையில் நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும்.
4: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்
5: நிகழ்ச்சியில் இதுவரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை

0: உறுதி சட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: தொடர்வது மெல்லிசை பாடல்கள்.

இதே நேரத்துல நேர்கள் எல்லாரும் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள். நம்ம இந்தியாவோட அழகே என்னங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை அப்படின்றது தான் நம்ம இந்தியாவுக்கே பெருமை இல்லைங்களா. அந்த மாதிரி

நம்ம தமிழ் தான் பேசுகிறோம், நம்ம தமிழர்கள் அப்படின்னாலும் ஊட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது அவர்களோட தாய்மொழியை தவிர்த்து, நம்மளோட தாய்மொழி என்னவா வேணா இருக்கலாம், அதை தவிர்த்து ரெண்டு மூணு லாங்குவேஜ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறப்போ அந்த மொழியிலையும் பாடல்கள் கேட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்தனால தான் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் நம்மளுடைய ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி இந்த நான்கு மொழிகள்ல இருந்தும் பாடல்கள் நம்ம கேட்கவிருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹிந்தி மொழியிலிருந்து பாடல்.

கேட்ட அந்த பாடல் உதித் நாராயணன் அவருடைய குரல்ல ராஜா கோ ராணி சே பியார் ஹோ கயா அந்த திரைப்படத்துல இருந்து கேட்டோம். நம்ம வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ன்ற மாதிரி எல்லா மொழிகள்ல இருந்தும் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்வது கவர் ஸ்டோரி திரைப்படத்துல இருந்து பாடல்.

ஹாடுன்னு ஹாடுவேனும் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் இயேசுதாஸ் அவருடைய குரலில் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சி நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இந்த நேரம் 1:26 ஆயிடுச்சு. தொடர்ந்து நீந்திருங்களோட எஃப்எம் 101.8.

தேஜாபாய் அண்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 1:41 இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில்

0: மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக மெசடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், UPSC தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ITI 12வது மற்றும் 10வது வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.
0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கிருடாழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 1:55.
6: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது.

0: இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SE போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய போனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டிருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் HL ஆரம்பிக்கிற 11 இலக்கு SEID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SEID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
1: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: மருத்துவ மலர்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினம் குறித்து பொதுநல மருத்துவர் பத்மா மெரினா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: மக்கள் தொகை அப்படின்றதும் நம்மளோட முன்னேற்றத்தை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்றது இன்றைய உலக மக்கள் தொகை தினம் நம்ம கொண்டாடுறதுக்கான காரணமா இருக்கிறது. சோ இன்றைய உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பொதுநல மருத்துவர் பத்மா மெரினா அவர்களுடைய பொது கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். வணக்கம் மேம்.
5: வணக்கம். இன்னைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் டே பத்தி நம்ம பேச போறோம். வேர்ல்ட் பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம், இது எப்போ செலிப்ரேட்?

0: பண்றாங்க, எப்ப அனுசரிக்கிறாங்கன்னா ஜூலை மாதம் 11 தேதி வேர்ல்ட் பாப்புலேஷன் டே செலிப்ரேட் பண்றாங்க. உலக மக்கள் தொகை தினமா அனுசரிக்கப்படுது. இது ஏன் அனுசரிக்கிறாங்கன்னா உலகத்துல உள்ள மொத்த மக்கள் தொகை, அது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அந்த பிரச்சனைகள், நம்ம டெய்லி யோசிக்கிறதே இல்லல்ல, டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்கதா செய்யுது, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இறக்கதா செய்யறாங்க. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் ஆன அந்த தொகையை வந்து நம்ம டெய்லி யோசித்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது அதை பத்தி யோசிக்க கூட மாட்டோம். அதை யோசிக்கணும், அதுக்கான ஒரு அவேர்னஸ் தெளிவை மக்கள் மத்தியில உண்டாக்கணும்ன்றதுக்காக தான் ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை தினமா அனுசரிக்கப்படுது. இது எப்பத்துல இருந்து அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1987 ஜூலை 11 கணக்கு எடுக்கும் போது 5 பில்லியன் மக்கள் இந்த உலகத்துல ஃபுல்லா இருந்தாங்க. உலகம் முழுசும் ஒரு கணக்கு எடுக்கும் போது ஜூலை 11 5 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு வந்தது, ஒரு மக்கள் தொகை வந்தது. அந்த நேரத்துலதான் வந்து வேர்ல்ட் பேங்க்ல சீனியர் டெமோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர் கேசி ஜெஹரியாக்கு இந்த கருத்து தோன்றினது. என்னன்னா மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டேதான் இருக்கு, இது ஏன் நம்ம வந்து பொதுமக்களுக்கு அதோடைய அவேர்னஸ் உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணி 1987 ஜூலை மாசம் 11 நம்ம வந்து உலக மக்கள் தொகை தினமா நம்ம அனுசரிச்சுக்கிட்டு வரோம். ஏன் இதை நம்ம அனுசரிக்கணும், உலக மக்கள் தொகை எப்படி இருந்தாலும் ஏறதானே போகுது, அதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம், எல்லாரும் பிறக்கதான் செய்வாங்க, ஒரு கட்டத்துல இறக்கதானே செய்வாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காம இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம சிந்திச்சோம்னா நம்ம எப்படி உலக மக்கள் தொகைய சீரமைக்கலான்றது நம்மளுக்கு தெரிய வரும். உலக மக்கள் தொகை ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுக்கு எப்போதுமே ஒரு இடத்துல பாவர்ட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டேதான் இருக்கும், மக்களுக்கான தேவைகளும் ஜாஸ்தி ஆகிட்டேதான் இருக்கும். முக்கியமாக யோசிக்கணும்னா மக்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து கரெக்டா அந்தந்த மக்களுக்கு போய் சேருதான்னு கேட்டா மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல அது கம்மியா தான் இருக்கும். சோ மக்கள் தொகை எங்க கம்மியா இருக்கோ அந்த இடத்துல மக்களுக்கான ஹியூமன் ரைட்ஸ் கரெக்டான அளவுலயும், ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஆண் பெண்ணுக்கான ஈக்வாலிட்டி வந்து கரெக்டான அளவுலயும், அவங்க கரெக்டா அவங்க ஃபேமிலிக்கான வருமானத்தை பிளான் பண்றதுக்காகவும் நல்ல ஒரு சூழ்நிலையா அமையுது. மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற நாடுகள்ல, முக்கியமா சைனா இந்தியா அப்படிப்பட்ட நாடுகள்ல, ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் இல்ல அந்த செலவு, அதுல மாற்றங்கள் ஏற்படுது, அதனால பாவர்ட்டி வருது, ஏழ்மை நிறைய காணப்படுது. அண்ட் மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல ஆண் பெண்கான சம உரிமைகள் புறக்கணிக்கப்படுது. ஆணும் பெண்ணும் சமமா இருக்காங்க அப்படின்ற இடத்துல வந்து அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஆணுக்கு வேலை கிடைச்சா அவங்க அந்த குடும்பத்தை பாத்துப்பாங்க, பெண் வீட்டுல இருக்கவங்க கூடியவங்க தானே அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு ஜாஸ்தி இருக்கிறனாலையும், ஒரு தனி நபர் சுதந்திரம் வந்து அங்க கட்டுப்படுத்தப்படுகிறதுனாலையும் மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல இந்த தொந்தரவுகள் எல்லாம் நம்மளுக்கு வருது. சோ அதனால மக்கள் தொகைய நம்ம எப்படி பார்க்கிறோம், அதுக்கான தீர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு தனிநபரா நம்ம சிந்திக்கும் போது அதுக்கான தீர்வு கண்டிப்பா உண்டாகும்ன்றதுதான் டாக்டர் கேசி ஜெஹரியா அவர்களுடைய கருத்தாக இருந்தது. அதனாலதான் ஜூலை 11 அஞ்சு பில்லியன் மக்கள் தொகை உலகம் முழுதும் இருக்குன்னு 1987 அவங்க கண்டுபிடிச்சப்போ இத ஒரு தினமா அனுசரிச்சு உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் மக்கள் தொகை அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு அவங்க இந்த தினத்தை அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க.
1: இப்ப தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கான நேரம் மேம், நம்ம தொடர்ந்து பாடலுக்கு அப்புறம் பேசலாம். இது ஊடி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர்களே, தொடர்ந்து பேசலாம்.
1: முதன் முதலில் உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது மேம், அதை பத்தி சொல்லுங்க.
2: உலக மக்கள் தொகை தினம் ஏன் கொண்டாடப்படுதுன்னா, உலகம் முழுக்கவுமே மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஸோ மக்கள் தொகை அதிகரிப்பு குறிச்சும், ஒரு குடும்ப நலத்தை குறிச்சும், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை குறிச்சும், பாலின சமத்துவத்தை குறிச்சு, அதாவது ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றியும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றியும், நிலையான வளர்ச்சி, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு க்ரோத், அது அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பத்தி மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் உலக மக்கள் தொகை தினம் வந்து கொண்டாடப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 11ஆம் தேதிய நம்ம உலக மக்கள் தொகை தினமா அனுசரிக்கிறோம். முத முதல்ல 1987 ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு டே ஆஃப் 5 பில்லியன், அதாவது உலக மக்கள் தொகை வந்து 5 பில்லியன் எட்டியது, அதாவது 500 கோடியை எட்டியதுன்றது ஒரு கணிப்பு இருந்தது. அது தொடர்ச்சியா தான் வந்து ஜூலை 11ஆம் தேதிய வந்து உலக மக்கள் தினமா அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. 1989 கவர்னிங் கவுன்சில் ஆஃப் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம் வந்து இந்த நாளை உலக மக்கள் தொகை தினமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1990 யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து ஒரு ரெசல்யூஷனே எடுத்து எல்லா வருடமும் ஜூலை 11ஆம் தேதி அபிஷியலாவே வந்து நம்ம உலக மக்கள் தொகை தினம அனுசரிக்கணும்ன்றத ஆரம்பிச்சாங்க. ஜூலை மாதம் 11ஆம் தேதி 1900 90 நாடுகளுக்கு மேல இந்த தினத்தை உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க. 2 போதும் கொள்கை எதை குறிக்குதுன்னா, ஒரு குடும்பத்துல 2 குழந்தைகள் மட்டும் பெற்று கொள்வதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கொள்கை. இது இந்தியால ஃபுல்லாவே இன்னும் ஒரு கட்டாயத்துக்குள்ளாக இந்த திட்டம் வரல. இருந்தாலும் இந்த நலத்திட்டம் வந்து ஒரு சிறிய குடும்பத்தை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையா தான் நம்ம இத பார்க்க முடியும். இதோட நோக்கம் என்னன்னா, மக்கள் தொகை வளர்ச்சிய, வேர்ல்டு பாப்புலேஷன் குரோத்தை வந்து ஓரளவுக்கு இது கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது தாய் மற்றும் குழந்தை ரெண்டு பேருடைய ஆரோக்கியத்தை வந்து இது என்ஹான்ஸ் பண்ணும், மேம்படுத்தும். எப்படின்னா, ஒரு தாய் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கும் போது அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி தாய்க்கும் சரி ஆரோக்கியம் கம்மியா தான் இருக்கும். 2 குழந்தைகள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளும் போது தாய்க்கான ஆரோக்கியமும் சரி, பெறப்பட்ட அந்த குழந்தைகளுக்கான ஆரோக்கியமும் சரி நல்லா இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ அதனால ஒரு தாய் மற்றும் குழந்தை அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்த உதவும். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே நல்ல கல்வி திட்டம் மற்றும் மருத்துவமும் அவங்களுக்கு வழங்குறதுக்கு உதவியா இருக்கும். நிறைய குழந்தைகள் இருக்கும் போது எல்லா குழந்தைகளுக்குமே நல்ல கல்வி கிடைக்குமா, நல்ல மருத்துவ வசதிகள் கிடைக்குமான்னா அது ஒரு கேள்விக்குரியதா அமையும். ஆனா 2 குழந்தைகள் மாத்திரமே அப்படின்றப்போ 2 குழந்தைகளுக்குமே கண்டிப்பா ஒரு நல்ல கல்வியும் மருத்துவ வசதிகளும் நம்ம வழங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமா, இயற்கை வளங்கள் மீதான அழுத்தம் கண்டிப்பா குறையும். நிறைய குழந்தைகள் இருக்கும் போது இல்ல மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கும் போது இயற்கை வளங்கள் மீதான ஏற்படக்கூடிய அழுத்தத்தை இந்த 2 குழந்தைகள் திட்டம் வந்து கண்டிப்பா குறைக்கும். சோ நல்ல ஒரு நிலையான சிஸ்டமேட்டிக் குரோத், ஒரு நிலையான வளர்ச்சிய இது வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம்.
1: இப்போ இந்த ஆண்டிற்கான உலக மக்கள் தொகை தினத்தோட கருப்பொருள் என்ன மேம்?
2: 2026 உலக மக்கள் தொகை தின கருப்பொருள் என்னன்னா, ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர், அதாவது இளைஞரின் நம்பிக்கையும் லட்சியங்களையும் இன்று மற்றும் எதிர்காலத்திலையும் நனவாக்குவோம் அப்படின்றது தான் அதோடைய கருப்பொருள். அந்த கருப்பொருளுடைய அர்த்தம் என்னன்னா, இளைஞருடைய நம்பிக்கை, அவங்க லட்சியம் இப்ப மட்டும் இல்ல எதிர்காலத்திலயும் அவங்களுக்கு நனவாக்குறதுக்கு பேசிக்கா அவங்களுடைய கல்வி, அவங்க ஆரோக்கியம், அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள்லயும் சமமான வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம உறுதி செஞ்சு கொடுக்கறது மூலமா இளைஞருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நம்ம உருவாக்கணும்ன்றத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த 2026 கருப்பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ தற்போதைய உலக மக்கள் தொகை கிட்டத்தட்ட 820 கோடி, அதாவது 8.2 பில்லியன் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லா ரேட் ஆஃப் க்ரோத் அது பார்த்தோம்னா 0.8% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 130 மில்லியன் குழந்தைகள் பிறக்கலாம் அப்படின்றது ஒரு எஸ்டிமேஷனு. இந்தியா தான் இதில் ஃபஸ்ட்டு இப்போ பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருக்குது, அதுக்கப்புறம் தான் சைனா வருது. ஸோ இந்தியா தான் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இப்போ இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்தியா தான் வந்து மக்கள் தொகையிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இப்போ காணப்படுது. 2026 ஜூலை பொறுத்த வரையில் இந்தியாவுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 147 கோடியாக இருக்குது. அதாவது 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்றதை அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்ல முடியும். இது அப்ராக்சிமேட் தான், ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க, நிறைய பேர் நாடு விட்டு வெளியில போவாங்க, மைக்ரேட் ஆவாங்க, நிறைய பேர் இறந்து போவாங்க. ஸோ தோராயமா வந்து 1.47 பில்லியன் பீப்புள் இந்தியால இருக்காங்கன்றது ஒரு கருத்து. அதுல இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன்ல, இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியா தான் ஹையஸ்ட்.
1: இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன மேம்?
2: மக்கள் தொகை பெருக்கத்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக சுருக்கிடவே முடியாது. முக்கியமாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் வந்து வாட்டர், தண்ணி, குடிநீர் பற்றாக்குறை. எப்போதுமே நம்மளுக்கு மக்கள் தொகை ஜாஸ்தியாகும் போது குடிநீர் பற்றாக்குறை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உணவு, குடிநீர் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா வறுமை, பாவர்ட்டி. பாவர்ட்டி கண்டிப்பா இருக்கும். மக்கள் தொகை அதிகரிக்கும் போது பாவர்ட்டி, வறுமை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது கூட நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ வேலை வாய்ப்பின்மையும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பாவர்ட்டியும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், ரெண்டுமே ஒன்று சம்மந்தப்பட்டு ஒன்று மாதிரியே இருக்கும். ஸோ வேலை வாய்ப்பின்மையும் வறுமையும் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். வீட்டு வசதி குறைபாடு நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப முக்கியமா சுற்றுச்சூழல் மாசுபாடு நம்மளுக்கு இருக்கும். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு அதாவது என்வரன்மெண்டலா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டிக்ரேடேஷன் வந்து கண்டிப்பா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல கொண்டு போய் நிறுத்தும், காலநிலை மாற்றங்களை நம்மளுக்கு உருவாக்கும். நம்மளுக்கு மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகும் போது காலநிலை மாற்றமும் நம்மளுக்கு ஏற்படும். ஓரளவுக்கு ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் இதுக்கு மேல ஒரு பெரிய பர்டன் வரும். கல்வி அதுல கூட சேர்ந்து சுகாதார வசதிகள் மேல ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படும். நிறைய மக்கள் தொகை இருக்கும் போது ஃபுல் ஃபிளெஜ்டா எஜுகேஷனும் ஹெல்த் கேரும் குரூப் ஆஃப் பாப்புலேஷனுக்கு போய் சேருமானா அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த ஸோ அந்த அழுத்தம் வந்து கண்டிப்பா சொசைட்டி மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா வந்து அர்பனைசேஷன் பண்றனால, அதாவது நாகரிகமான இடமா மாத்தணும்னு சொல்லி வில்லேஜஸ் நாகரிகமாக்குறாங்கல்ல, அதனால ஏற்படக்கூடிய வசதி பற்றாக்குறைவுகள் வந்து நம்மளுக்கு அடிப்படையான தேவைகள் கூட நம்மளுக்கு பற்றாக்குறையா தான் அது அமையும். ஸோ அர்பனைசேஷன், ரேபிட் அர்பனைசேஷன் வந்து ஒரு சொசைட்டியுடைய சொசைட்டி மேல ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா ஒரு அழுத்தம் கொடுக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாமுமே கான்ஸ்டண்டா மக்கள் தொகையினால நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுறனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு எஜுகேஷன் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: இப்ப தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கான நேரம் மேம், நம்ம தொடர்ந்து பாடலுக்கு அப்புறம் பேசலாம்.

தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், சென்னை பேசின் பாலம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயின்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ்

0: கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 27ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.
1: சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினாா்.

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் சரியாக 3 மணி. ஆகாஷ்வாணி ஊட்டியம் 101.8. தொடர்வது ஒரு சொல் திரையிசை. நேர்களை இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. ஒரு சொல் திரை இசையில் யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கூட எல்லாரும் ரொம்பவே அவளோட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நானே சொல்லிடுறேன். திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் அப்படின்ற இடத்துலருந்து ரவிச்சந்திரன் இன்னைக்கு பாடல்களெல்லாம் தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. இவர் தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஏகப்பட்ட பாடல்களெல்லாம் நமக்கு அழகாக ரொம்ப தெளிவாக தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் இன்னைக்கு நீங்கள் அடுத்தடுத்து ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. முதல் பாடலாக ஒரு நாள் அப்படின்ற சொல்லல யஜமான் படத்திலிருந்து ஒரு பாடல், இனிமையான பாடல் வரப்போகுது. அந்த பாடலை கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஸ்டுடியோல டைம் சரியா 3:09 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரியசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரியசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு அழகா எழுதி அனுப்பிக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நேர்களே, நீங்களும் இதே மாதிரி ஒரு சொல் தெரிய இசைக்கு ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களை எல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களை எல்லாம் கேட்கலாம். நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்க பாடல்களை எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, ஊடிஎஃப்எம் 101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் அனுப்பலாம். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 3:18 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் தெரியசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரியசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் அப்படியே அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து இவர் அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் நமக்கு நிறைய எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்த பாடலாக சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:24 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிசையை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேஹிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:29 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பாடல்களை எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:34 ஆயிடுச்சுங்க. ஊட்டியஃபம் 101.8 ஒரு சொல் திரைசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரைசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்களெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு அடுத்தடுத்து நீங்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டியஃபம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தம்பிடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: ஜிபூம்பா.
1: ஹாய் ஜிபூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
1: ஜிபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: மூணு 3:40 ஆயிருச்சுங்க. ஊட்டி FM 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்கள் எல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஸ்டுடியோல டைம் சரியா 3:46 ஆயிருச்சுங்க. ஊட்டி 91.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்கள் எல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 3:53 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு சொல் தெரிசை. ஒரு சொல் தெரிசையில் அப்படியே சூப்பரா பாடல்கள் எல்லாம் நம்ம ஜாலியா கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். சூப்பரா அடுத்த பாடல் ஒண்ணு உங்களுக்காக வரப்போகுது, கேளுங்க.
1: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பாற வண்டி இழுக்குது,
4: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
5: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 ஒரு சொல் திரைசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக அவர் வீட்டிலேயே இருக்கிறாரு, அவர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சார், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா?
1: நிகழ்ச்சி கேட்டங்க, ரொம்ப சிறப்பா தொகுத்து வழங்கினீங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்க.
0: ஓகேங்க சார், பாடல்கள்லாம் எப்படி நீங்களே செலக்ஷன் பண்ணி எழுதுனீங்களா?
1: என்னோட செலக்ஷன் இருக்கு, நண்பர்கள் பாடல்கள் எல்லாம் சேகரிச்சு சொன்னதுனால அந்த அவங்க பாடல்களையும் இதுல சேர்த்துட்டேங்க.
0: ஓகேங்க, சூப்பரா இருந்துச்சு. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு தொகுத்து அனுப்புங்க.
1: சரிங்க, சிறப்பா தொகுத்து வழங்கினீங்க. நேயர்கள், கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி
1: தொகுத்து வழங்கின உங்களுக்கும் நன்றி.
0: நன்றி சார், நன்றி.
1: நன்றிங்க.
0: நேரிலே ஊட்டி எஃப்எம் 101.7 இதுவரைக்கும் ஒரு சொல் தெரிசை தான் கேட்டு ரசித்தோம். திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசித்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்பினீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கேட்கலாம். நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், பிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு ஒரு சொல் திரையிசை அப்படின்னு தலைப்பு போட்டு எங்களுக்கு பாடல்களெல்லாம் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் அனுப்பலாம். நேர்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக்.

0: அப்புறம் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.
1: ஓகே அம்மு, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில அப்படியே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா நேயர்கள்ட்ட கேள்வி எல்லாம் கேட்க போறோம். சரியா தவறா, அதாவது எதிரும் புதிரும்லயே வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னா சரியா தவறா.
0: ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் வந்து நம்ம எடுத்த முடிவு சரியா தவறா, இன்னைக்கு நம்ம சரியான நேரத்துக்கு தான் கிளம்பிருக்கோமா, இந்த மாதிரி இந்த சரியா தவறா ஆம் இல்லை இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய யோசிப்போம் இல்லைங்களா. அதே வந்து கேள்விகள்லயுமே வந்து பதில சொல்லிட்டாங்க, ஆனா இது சரிதானா?
1: ஆனா இது வந்து எப்படின்னா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி, அதாவது நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டாக்கா சரியா தவறா அப்படின்னு சொல்லி புதிதாக வரக்கூடிய நேயர்கள் வந்து கால் பண்ணி பேசலாம்.
0: அதே மாதிரி நம்மளோட வழக்கமான நேயர்களையும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது.

0: உங்க தொடர்பு கொண்டு பதில்கள் சொல்லலாம்.
1: அது மட்டும் இல்லைங்க, 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி நேயர்கள்லாம் அப்படியே நாங்க கேட்கற கொஸ்டினை சரியா தவறா சரியா தவறான்னு சொல்லி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே எப்படி சூப்பரா இருக்கும் ப்ரோக்ராம்.
0: இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து போயிடும்
1: சொல்லி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே எப்படி சூப்பரா இருக்கும் ப்ரோக்ராம்.
0: இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து போயிடும்.

0: சுசீலன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான அந்த பாடலோட நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிட்டோம் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, நீங்க சொன்ன மாதிரிதான் ராபிட் ஃபயர் ரவுண்டா இருக்க போது, ஃபாஸ்ட் ஃபாஸ்டா கேள்வி கேட்க போறோம், அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்டா நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வரணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா. அப்படியே சூப்பரா அப்படியே நம்ம நிறைய க்வெஸ்சன் எல்லாம் வந்து இன்னைக்கு அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நேயர்களுக்காக. அந்த க்வெஸ்சன் எல்லாம் அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே நம்ம நேயர்கள் எல்லாம் எப்படி எவ்வளவு ஃபாஸ்டா பதில் சொல்றாங்க அப்படிங்கறத இன்னைக்கு
0: நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஓகே, முதல் நேயர் யார் எங்க இருந்து?
1: முதல் நேயர் யார் எங்க இருந்து இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: யார்
1: இருந்து செல்வராஜ்
2: பேசுறேன்?
1: முதல் கேள்வி, சூரியன் ஒரு நட்சத்திரம், சரியா தவறா?
2: தவறு.
1: ஓகே, அடுத்த கேள்வி, நிலவுக்கு சொந்த ஒளி இருக்கிறது,
2: சரி
1: சரியா?
2: சரி சரி.
1: ஓகே, தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும், சரியா தவறா?
2: தவறு.
1: மனித உடலில் 206 எலும்புகள் உள்ளது, சரியா தவறா?
2: சரி சரி.
1: ஓகே, ஒளியின் வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகம்,
2: இன்னும் சொல்லுங்க சார்.
1: ஒளியின் வேகம், அதாவது ஒளி, அதாவது சூரிய ஒளி இருக்குது பாத்தீங்களா?
2: ஆமா ஆமா.
1: அந்த ஒளி வந்து நம்ம சவுண்ட் காதுல கேக்குறோம் பாத்தீங்களா, அதோட அதிகம்.
2: சரி.
1: ஓகே ஓகே அம்மு, இவர் எத்தனை க்வெஸ்சன் கரெக்ட்டா சொல்லிருக்காரு.
0: ரொம்ப அழகா வந்து அட்டெம் பண்ணாரா, ஆனா என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அஞ்சுல 2 கேள்விக்கு தான் அவர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காரு. முதல் 3 கேள்விக்கு வந்து தவறான பதில் சொல்லியிருக்காரு.
1: ஓகே, நம்ம வந்து உங்களுக்காக அப்படியே சூப்பரா ஒரு பாடலை வழங்கிடலாம், அப்படியே அடுத்த நேருக்கு அழி விட்டுலாம். நீங்க நிகழ்ச்சியில தொடர்பு பேசியதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே அம்மு, அப்படியே அப்படியே இவர் சூப்பரா அப்படியே நம்ம கேள்விக்கெல்லாம் அப்படியே பதில் சொல்லிட்டே இருந்தாரு. நம்ம அடுத்த நேயர் இப்ப வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, அவங்க கூட பேசிடலாம்.
0: கண்டிப்பாக அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், யாரு? ஆஹா, என்னன்னு தெரியல, லைன் கட் ஆயிருச்சு.
0: ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மீண்டும் ஒரு முறை நம்பர் சொல்லிடலாம். அதாவது புதிய நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 8300019108 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், நம்ம கிட்ட ஏற்கனவே பேசிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து 9344913108 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342909108 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966783 அப்படின்ற இந்த எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு
1: நான்
3: மதுரை மாவட்டம் மணிநகரம்

0: இப்போ சண்முக சுந்தரம்.
1: ஓகே சண்முகம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேன், நீங்களா எப்படி
1: இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே
2: ஓகே ஓகே, ஆன்சர் சொல்ல ரெடியா?
0: ஐட்டமா இருக்கேன்.
1: ஓகே, இது வந்து ரேபிட் ஃபயரா இருக்க போது, அதனால டக்கு டக்குன்னு சொல்லிடணும், சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி, கங்காரு ஆஸ்திரேலியாவில் வாழும், சரியா தவறா?
0: சாரி.
1: ஓகே, யானை தும்பிக்கையால் தண்ணீர் குடிக்கும், சரியா தவறா?
0: குடிக்கும்.
1: ஓகே, பாம்புகளுக்கு கால்கள் உண்டு, சரியா தவறா?
0: பாம்புகளுக்கு கால்கள் இல்லை.
1: ஓகே, டக்கு டக்குன்னு சொல்லணும், முதலை முட்டையிடும், சரியா தவறா?
0: முதலை முட்டையிடும்.
1: ஓகே, தேனீக்கள் மகரந்தத்தை சேர்க்கும், மிகவும் சரியான பதில் வந்து சொல்லிருக்கீங்க.
2: முதல் நேயரோட இந்த நேயர் வந்து ஒரு மார்க் அதிகமா வாங்கிட்டாங்க சார். அப்படியே நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.
1: ஓகே, ரேபிட் ஃபயர் வந்து க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும் தான் சொன்னோம், ஆனா அவர் நன்றி சொல்லிட்டு போறதுல கூட ரேபிட் ஃபயரா போயிட்டாரு.
2: சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, நம்ம அப்படியே சூப்பரா ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த நேரம் இருக்கு,
1: கண்டிப்பாக நம்ம வந்து ரேபிட் ஃபயர் ரெடியா வச்சுக்கலாம்,
2: ரெடியா வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படியே சரி நேர்களே, இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமகட்டு.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:20 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து சரியா தவறா வந்து ரேபிட் ஃபயர்ல விளையாடிட்டு இருக்கோம்.
0: ரேபிட் ஃபயர்ல அப்படியே நிறைய நேயர்கள் அப்படியே கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பேசுறதுக்காக ரொம்பவே ஆர்வமா. நம்ம போன் நம்பர் எல்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி. அது மாதிரி நிறைய நம்பர்கள், அதாவது ஒரு 3-4 போன் நம்பர் சொல்லியிருக்கிறோம் நினைக்கிறேன்.
1: அந்த புது நேயர்களுக்காக தனியா ஒரு நம்பர் சொல்லியிருக்கோம்,
0: அந்த நம்பரும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த நம்பர்ல கூட நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
1: ஓகே, அப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா காலேஜ்க்கு போயிடலாம் இல்லைங்களா?
0: கண்டிப்பா காலேஜ்க்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து?
2: திருப்பூர்ல சந்திரசேகர்.
0: திருப்பூர் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நாங்க நல்லா இருக்கிறோம். நிகழ்ச்சியில கேக்குறீங்களா? சூரியன் பூமியை சுற்றுகிறது. வைரம் மிகவும் கடினமான ஒரு இயற்கை பொருள். சரிங்களா? சரி. சரி சரி. மின்னல் முதலில் தெரிந்து பிறகு இடி கேட்கும். ஓகே. ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் நீண்ட நேரம் உயிர் வாழ முடியும். செடிகள் இரவிலும் சுவாசிக்கிறது. தவறா?
1: மூன்று கேள்விகள் வந்து நீங்க சரியா சொல்லிருக்கீங்க, இரண்டு கேள்விகள் வந்து தவறு. ஓகேங்களா?
0: அது எந்தெந்த கேள்விகள் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடலாமாமு.
1: கண்டிப்பாக. அது எந்த கேள்வினா, நீங்க வந்து கேட்ட முதல் கேள்வி என்ன? சூரியன் பூமியை சுற்றுகிறது. அவர் வந்து சரி
0: அப்படின்னாரு.
1: செடிகள் இரவில் சுவாசிக்கின்றது அப்படின்றது வந்து அவர் இல்லை, தூங்கும் அப்படின்னாங்க. மனிதர்கள் எப்படி தூங்குறப்போ சுவாசிக்கிறோமோ அதே மாதிரிதான் உயிரினங்கள் எல்லாம் தூங்கினாலும் சுவாசிக்க, சுவாசம் அப்படின்றது வந்து 24 மணி நேரம் உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: அதனால செடிகள் வந்து இரவு நேரத்துல வந்து சுவாசிக்கும் அப்படிங்கறது வந்து சரியான
1: சரியான விடை. ஓகேங்களா?
0: ஓகேங்க, நன்றி.
1: இருந்தாலும் அவர் முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும் இல்லீங்களா?
0: சூப்பரா முயற்சி செஞ்சு பேசினாரு. நம்மளும் வந்து சில டைமுக்கு ஃபாஸ்டா கேக்கும்போது ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட டக்குன்னு ஒரு பதட்டத்துல வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் வந்திருக்குது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, இப்போ நம்ம அடுத்த நேயருக்கு அப்படியே வழி விட்டு அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடலாமா?
1: நிச்சயமா பேசிடலாம். ஓகே, அடுத்த நேயர் யார் எங்கன்னு பாக்கலாம். ஹலோ,
0: வணக்கம். ஹலோ,
3: வணக்கம் வணக்கம். சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நாங்க நல்லா சூப்பரா இருக்கிறோம்.
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, நீங்க சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
3: ரொம்ப ரொம்ப.
0: ஓகேங்க, குவெஸ்டின்க்கு ரெடியா?
1: உங்களுக்கான முதல் கேள்வி, வவ்வால் ஒரு பறவை, சரியா தவறா? வவ்வால் ஒரு பறவை.
3: ஒரு மீன்
1: வகை. ஓகே சூப்பர். ஆக்டோபஸ்க்கு 3 இதயங்கள் உள்ளன. ஒட்டகச்சிவிங்கியால் பேச முடியும், சரியா தவறா?
3: பேச முடியும், மெல்லிய குரல். ஒட்டகச்சிவியால் பேச முடியாது, ஒலி எழுப்ப முடியும். தவறு தவறு
1: தவறு. ஓகே சூப்பர் சந்திரசேகர், அழகா 5 questions
0: நம்ம வந்து இவங்கள்ட்ட கேட்டோம். இவங்க வந்து எத்தனை questionக்கு சரியா சொல்லிருக்காங்க?
1: actually சந்திரசேகர் வந்து 5ல 3 questions வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஆமா, நீங்க தவறா சொன்ன அந்த ரெண்டு இது என்னன்னா, வவ்வால் ஒரு பறவை அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க ஆம் சொல்லிட்டீங்க. actually வவ்வால் வந்து பறவை கிடையாது. அது ஒரு பாலூட்டி. ஆமா, அதே மாதிரி ஆப்வியஸான இது வந்து டால்பின் வந்து ஒரு மீன் கிடையாது, எல்லாரும் கண்டிப்பா அது மீன் தான் நம்புவாங்க. டால்பினுமே வந்து ஒரு பாலூட்டி தான்,
3: பாலூட்டி அப்படிதான் சொல்லணும்.
1: ஆமா, டால்பின் வந்து மீன் கிடையாது.
0: அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த நேரிட்ட
1: அப்புறம் நம்ம இணையலாம். இது ஊட்டி FM 101.8
0: எல்லாமே சமகிட்டு.

0: சூப்பரா குரு திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்றைக்கு எதிரும் புதிரும்ல சரியா தவறா,
1: இந்த நிகழ்ச்சியில் அப்படியே சூப்பராக அப்படியே நிறைய நேயர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு சரியாக தவறான்ற நம்ம கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வந்துட்டு அஞ்சு கொஸ்டினுமே சரியாக சொல்லி இது வரைக்கும் யாராவது வின் பண்ணியிருக்கிறாங்களா?
0: இது வரைக்கும் இல்லை, அந்த ரெக்கார்ட் யாரும் பிரேக்
1: பண்ணல. சரி, இப்போ வரப்போகிற நேயராவது அஞ்சு கொஸ்டினுக்கு சரியாக சொல்லி வின் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம்,
0: கண்டிப்பாக பார்க்கலாம்.
1: ஹலோ வணக்கம், யாருங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம் இருவருக்கும், பொன்மாவடி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி,
1: நாகர்கோவில். முதல் கொஸ்டின், CPU கணினியின் மூளையாக கருதப்படுகிறது, சரியா தவறா?
2: சரி.
1: இணையம் இல்லாமல் மின்னஞ்சல் அனுப்ப முடியும், இணையம் இல்லாமல் மின்னஞ்சல் அனுப்ப முடியும், சரியா தவறா?
2: தவறு.
1: ஓகே, வைஃபை என்றால் இணையம் என்று அர்த்தம்.
2: தவறு.
1: ஓகே, QR கோடை ஸ்கேன் செய்ய மொபைல் கேமரா பயன்படுத்தப்படுகிறது,
2: சரி.
1: ஓகே, ஸ்மார்ட் போன் ஒரு கணினி வகையா?

0: தவறு.
1: தவறா?
0: சரி.
1: ஆஹா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே,
2: பதில் தான் நம்ம எடுத்துப்போம்.
1: ஆமா ஆமா, ஓகே அம்மு சொல்லுங்க. இவங்க
2: வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ண வந்தாரு, ஆனா கடைசி கேள்வி
1: கொஞ்சம் அப்படியே டபுளா கன்ஃபியூஸ் ஆயி, ஆமா
2: கன்ஃபியூஸ் ஆயி விட்டதுல ஒரு மார்க்ல போயிடுச்சு.
1: ஒரு மார்க்ல போயிடுச்சு. ஸ்மார்ட் போன் ஒரு கணினி வகை. பரவாயில்ல, அடுத்த என்ன இருக்கு, நம்ம வழி விட்டுறலாம். அடுத்த முறை வந்துட்டு நீங்க அஞ்சு குவஸ்டினுக்கு அஞ்சு குவஸ்டினும் சரியா சொல்லிருங்க, சரிங்களா? நன்றி நன்றி
0: நன்றி.
2: ஓகே, சூப்பரா வந்து ட்ரை பண்ணாரு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் குவெஸ்டின்ல மிஸ் பண்ணிட்டாரு. நம்ம அடுத்த நேயர் எப்படி பண்றாங்க அப்படின்றத பாக்கலாம்.
1: அடுத்த நேயர் எங்க இருந்து வராங்க அப்படினு பார்த்தறலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் தென் பொன்மடியில இருந்து மணிகண்டன் பேசுறேன் சார்.
1: மணிகண்டன், எப்படி இருக்குது உங்க ஊரு?
3: எங்க ஊரு இப்ப மத்தியானம் வரையில வெயில் இருந்துச்சுங்க, இப்ப கொஞ்சம் லேசா காத்து அடிக்குது, மோடமா இருக்குங்க.
1: பரவாயில்ல, அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்போ.
3: ஆமாங்க, கொஞ்சம் காத்தடிச்சா குளிர்ன்னு இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஊட்டியே கொஞ்சம் நினைச்சு பாக்கல இல்லைங்களா.
1: ஓகேங்க ஓகேங்க, அப்படியே பாட்டை கேட்டு ஜாலியா காத்த காத்த ரசிச்சுட்டுக்கிறீங்க.
3: ஆமாங்க, சரியா தவறாவும் அப்படியே கேட்டு
1: சொல்லுங்க. சரி சரி, நம்ம க்வெஸ்சன் போயிடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்ணலாங்க.
2: ஓகே ஓகே மணிகண்டன், உங்களுக்கான முதல் கேள்வி சிங்கம் பூனை குடும்பத்தை சார்ந்தது, சரியா தவறா?
3: தவறுங்க.
2: ஓகே, திமிங்கலம் ஒரு மீன், சரியா தவறா?
3: அது ஆமா, சரிங்க.
2: ஓகே, அடுத்த கேள்வி, ஆமை முட்டையிடும், சரியா தவறா?
3: ஆமை, ஆமாங்க, சரி.
2: ஓகே ஓகே, முயலுக்கு நீண்ட காதுகள் உள்ளன, சரியா தவறா?
3: சரி.
2: ஓகே, தவளை ஒரு பாலூட்டி இனத்தை சார்ந்தது, சரியா தவறா?
3: தவறுங்க.
2: ஓகே, சூப்பர் மணிகண்டன், சூப்பரா நிறைய அஞ்சு க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க பதில் சொன்னீங்க. இதுல எது எவ்வளவு சரி அப்படின்றது தெரியுங்களா?
3: தெரிஞ்சுக்கலாம்.
2: எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய நாலேஜ் வந்து இதுல டெவலப் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பா. அப்படியே 4:36 ஆயிருச்சு. அப்படியே சூப்பரா ஒரு பாடலை கேட்டுக்கிட்டு அடுத்த நேரிட்ட நம்ம வந்துட்டு
2: கண்டிப்பாக பாடலுக்கு அப்புறம் தொடரலாம்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:42 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8
1: அருமையா நம்ம எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க. இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரும் புதிரும்ல இன்றைக்கு
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் அப்படியே நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டு இதுக்கு வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம நேயர்கள்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசவிருக்கும் நேயர் அடுத்த ராபிட் ஃபயருக்கு யார் தயாரா இருக்கா அப்படின்றத பார்க்கலாம்.
0: ஹலோ, வணக்கம். ஹலோ, ஆஹா, லைன் கட் ஆயிருச்சு. பரவாயில்ல, நம்ம அடுத்த நேயருக்கு வழி விட்டுறலாம்.
1: ஓகே,
0: ஹலோ, வணக்கம்.
1: ஓகே, நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9349401018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடலாம். அதே மாதிரி புதிய நேயர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300191018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: ஓகே, இப்போ அடுத்த நேயர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ ஜி, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஊட்டிலிருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க. அம்மு எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம் ராஜ்குமார், நீங்களும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறோம்.
0: மனிதன் கண் திறந்தபடி தும்ப முடியும்.
2: சரி.
0: தேன் கெட்டு போகாமல் நீண்ட காலம் இருக்கும் உணவுகளில் ஒன்று.
2: சரி.
0: வாழைப்பழம் மரத்தில் வளரும்.
2: சரி.
0: நத்தைக்கு 4 மூக்குகள் உள்ளது.
2: நத்தைக்கு 4 மூக்குகளா?
0: மனிதன் மூச்சு விடாமல் 10 நிமிடங்கள் வரை சாதாரணமாக இருக்க முடியும்.
2: சரி.
0: ஓகே, அம்மா பாத்தீங்களா,
1: சூப்பர் ராஜ்குமார், சூப்பரா ட்ரை
0: பண்ணீங்க. 5 குவெஸ்டினுக்கு 5 கரெக்ட்டா சொல்வாரு அப்படின எதிர்பார்த்தேன்.
1: ஆனா இவர் வந்து 5 ஒரே ஒரு கேள்விக்கு தான் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தேன் கெட்டு போகாமல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய பொருள், அதுக்கு மட்டும்தான் அவர் வந்து சரியான விடை சொல்லியிருக்காரு. மற்றது எல்லாமே வந்து தவறு. நீங்க கண்ணு திறந்துட்டே தும்புவீங்களா ராஜ்குமார்?
0: தும்மல் வரும்போது நம்மள அறியாமலே வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒன்றுதான்.
1: அதே மாதிரி எல்லாம் யோசிச்சு,
0: அதே மாதிரி வாழை பழம் வந்து மரத்தில்
1: வளரும். ஆமா, அது வந்து மரம் தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. வாழைப்பழம் வந்து மரம் கிடையாது. வாழை மரம் வந்து மரம் கிடையாது,
0: அது ஒரு மிகப்பெரிய மூலிகை தாவரம்.
1: தாவரம், ஆமா, அது வந்து செடி வகையை தான் சேர்ந்தது.
0: அதே மாதிரி மனிதனால வந்துட்டு மூச்சு விடாமல் 10 நிமிடங்கள்லாம் வந்து
1: சாதாரணமா இருக்கவே முடியாது. ஆமா, கண்டிப்பா நம்ம மனசு வந்து படபடபடையா அடிச்சுக்கும்.
0: ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்க முடியும் நினைக்கிறேன். இல்லையா, அதுக்கு மேல எல்லாம் கஷ்டம் இல்லையா?
1: அத கேள்வி நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்றது. இருந்தாலும் பரவாயில்ல ராஜ்குமார்,
0: சூப்பரா இருந்தாலும் பதில் சொன்னீங்க, நன்றி, நன்றி. ஓகே, நம்ம அடுத்த நேர் யார் அப்படிங்கறத பாத்திரலாம்.
1: கண்டிப்பாக.
0: ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து? ஆஹா, லைன் கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாருமே சூப்பரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது சில கேள்விகள் வந்து ட்ரிக்கியா இருக்கு இல்லைங்களா? இது நமக்கு தெரியாதா, இவ்வளவு தானே காமன் தானே அப்படின்னு. ஆனா நமக்கு தெரியாத நிறைய காமனான விஷயங்களுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து நம்ம இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த விஷயம் வந்து தவறு அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு.
0: வந்திருக்காரு. ஹலோ, வணக்கம்.
3: உடுமலைப்பேட்டையிலிருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: உடுமலைப்பேட்டையிலிருந்து
3: கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன்,
3: உங்களுக்கான
1: கேள்வி, கிரிக்கெட்டில் ஒரு அணியில் 11 வீரர்கள் இருப்பார்கள், சரியா தவறா?
3: சரி.
1: ஓகே, அடுத்த கேள்வி, சதுரங்கம் விளையாட்டு இந்தியாவில் தோன்றியது, சரியா தவறா?
3: சரி.
1: ஓகே, அடுத்த கேள்வி, ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டு, சரியா தவறா?
3: சரி.
1: சரி, ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, பாரதியார் தேசிய கவியாக போற்றப்படுகிறார், சரியா தவிரா?
3: சரி.
1: சரி, ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, பொங்கல் தமிழர் திருநாள், சரியா தவிரா?
3: சரி.
1: ஓகே, இதற்கு தவறு அப்படின்ற பதில் யாருமே சொல்ல மாட்டாங்க.
0: கண்டிப்பா.
1: இப்ப விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல,
0: கிட்டத்தட்ட 4:47 நிமிஷத்துல,
1: கேட்ட 5 கேள்வியில சரியா பதில் சொன்ன ஒரே நேயர் யாருன்னா இவர்தான்.
0: ஓகே, அப்படியே சூப்பர். உங்களுக்கு வந்து ஊட்டி எஃப்எம் சார்பா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், சரிங்களா?
1: தொடர்ந்து
0: கேளுங்க. 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:52 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்துட்டு அப்படியே கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆன்சர் எல்லாம் நமக்கு சரியா தவறா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு இதுவரைக்கும் கால் பண்ண நேயர்கள் வந்து ஒரே ஒரு நேயர் மட்டும்தான் 5 questionக்கு 5 questionும் வந்துட்டு கரெக்டா ஆன்சர் சொல்லி
1: 8 நேயர்கள் வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து 5 out of 5 நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காரு.
0: ஓகே
1: ஓகே, பேசக்கூடிய அடுத்த வர
0: அடுத்த ஒரு நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து?
2: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். அன்பு சகோதரருக்கும் அன்பு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரையில இருந்து உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி.
1: இனிய மாலை வணக்கம்
0: ஆண்டனி, எப்படி இருக்கீங்க? மதுரை எல்லாமே எப்படி இருக்கு?
2: சகோதரனே ஜெயிக்க வைங்க.
0: என்னங்க? அப்படிங்களா?
1: கண்டிப்பா. ஓகே, நம்ம வந்து எளிமையான கேள்வியை கேட்டுடலாம்.
0: இவருக்கு வந்து அதே மாதிரி முதல் மாதிரியே கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ரெடிங்களா?
2: சொல்லுங்க சார், முயற்சி பண்றேன்.
0: சரி, ஓகே. யூஎஸ்பி என்பது ஒரு இணைப்பு முறை, சரியா தவறா?
2: யூஎஸ்பியா சார்?
0: யூஎஸ்பி
2: தவறு. யூஎஸ்பிங்கிறது ஒரு நாடு, தவறு.
0: ஓகே. இணையம் இல்லாமல் ஜிபிஎஸ் வேலை செய்கிறது. சரியா தவறா? ஓகே. மொபைல் போனில் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும், சரியா தவறா?
2: மொபைல் போனில்
0: ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். ஓகே. ப்ளூடூத் மூலம் கோப்புகளை பகிர முடியும்,
2: ரைட்? சரி.
0: ஓகே. கணினியில் ரேம் நிரந்தர நினைவகம்.
2: கணினியில்
0: கணினியில் ரேம் நிரந்தர நினைவகம்.
2: சரி சார்.
0: சரியா?
2: கணினியில் நிரந்தர
0: ரேம், ரேம் அதாவது கணினி ரேம்னு சொல்றோம் இல்லீங்களா?
2: ஆமா சார்.
0: அது வந்து நிரந்தரமா அதுல வந்துட்டு பதிவுகளை வந்து அப்படியே வச்சுக்க முடியுமா அப்படிங்கறதா க்வெஸ்சன்.
2: கணினியில மாறிடும், ஒரு ஆப்ஷன்ல மாறிடும். அது தவறு.
0: ஓகே ஓகே. அம்மோ, இப்ப இவருக்கு எத்தனை க்வெஸ்சன் கரெக்டா?
1: 5 questions வந்து லாஸ்ட் வந்து ஆக்சுவலி தப்பா சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அதை வந்து திருத்திக்கிட்டாரு. சோ அதை வந்து நம்ம
0: கரெக்டா புரியல
1: புரியல
0: சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு.
1: அப்படி பார்த்தாலும் அவர் வந்து கேட்ட 5 கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா 4 கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. முதல் கேள்விக்கும் அவர் சரியா சொல்லிருப்பாரு. என்னன்னா யூஎஸ்பி வந்து அவர் யூஎஸ்ஏன்னு நினைச்சிட்டாரு போல, அது வந்து ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அவர் கேட்ட கேள்வி என்னன்னா யூஎஸ்பி என்பது ஒரு இணைப்பு முறை அப்படின்னு
2: சொன்னாரு.
1: ரொம்ப அழகா வந்து நேர்களை எல்லாருமே சூப்பரா பங்கேற்று இருக்காங்க. கடைசி 5 நிமிஷம்
0: யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார், ஊட்டில இருந்து மதன்மோகன்.
0: ஊட்டில இருந்து
3: மதன்மோகன்.
0: மோகன்.
3: ஆமாங்க, மதன் மோகன்.
1: மதன் மோகன்.
0: ஓகேங்களா?
3: ஆரம்பிக்கலாங்க.
1: ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, டென்னிஸ் ராக்கெட் பயன்படுத்தலாம், சரியா தவறா? டென்னிஸில் ராக்கெட் பயன்படுத்தலாம்.
3: புரியலீங்க.
1: டென்னிஸ் விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல ராக்கெட் பயன்படுத்துறாங்க, அது சரியா தவறா?
3: தவறு.
1: ஓகே. கால்பந்தில் ஒவ்வொரு அணியிலும் 11 வீரர்கள் இருப்பார்கள், சரியா தவறா?
3: சரி.
1: ஓகே. கிரிக்கெட் பந்தின் நிறம் எப்பொழுதுமே சிவப்பாக மட்டுமே இருக்கும், சரியா தவறா?
3: சரி.
1: ஓகே. ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டிகள் நடத்தப்படும், சரியா தவறா?
3: சரி.
1: கபடி இந்தியாவில் தோன்றிய விளையாட்டு, சரியா தவறா?
3: சரி.
1: சரி, ஓகே, சூப்பர். 5 questionமே அழகா அட்டன் பண்ணிட்டீங்க. எவ்வளவு சரி அப்படின்ற தெரியுங்களா?
3: தெரியலீங்களே.
1: ஓகே, 5 கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா 3 கேள்விக்கு வந்து நீங்க அழகா சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். டென்னிஸ் ராக்கெட், டென்னிஸ்க்கு ராக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி டென்னிஸ்ல அவங்க
0: பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா,
1: அத வந்து ராக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கையில யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட் வந்து ராக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி கிரிக்கெட்ல வந்து எப்பொழுதுமே சிவப்பு நிற பந்து வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, சில கேம்ஸ்ல வந்து வெள்ளை நிற பந்தும் யூஸ் பண்ணுவாங்க.
0: நன்றி. அம்மு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பரா நிறைய கொஸ்டின் எல்லாம் வந்து கேட்டோம். நிறைய கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் எல்லாம் சொல்லிருக்காங்க. அதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரே ஒரு நேயர் தான் அஞ்சு
1: கொஸ்டின்
0: எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் வந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து இன்னும் நிறைய நேயர்கள் வந்து அஞ்சுக்கு அஞ்சு மார்க் எடுப்பாங்க நம்பிக்கையோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரமே வந்துருச்சு.
1: ஆமா, சோ இதுவரைக்கும் நம்ம நேயர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா நேயர்களுக்குமே ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய வினாடி வினா நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே அம்மு.
0: நான் உங்கள் ஆர்ஜே தௌஃபிக்.
1: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
0: இங்க எல்லாமே சமகட்டு.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழி.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோதர நாயக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடரும் நிகழ்ச்சி பொன்மா.

வந்துட்டு டூ இட் சாங்ஸ் தான் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. முதல் பாடலாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு. நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து அப்படியே முதல் பாடல் உங்களுக்காக வரப்போகுது. யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில்.

ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:06 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடா மலர், இதில் வந்துட்டு 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து சில பாடல்களை தான் கேட்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து டூ இட் சாங்ஸ் தான் நீங்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதயக்கணி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில்

0: ஸ்டுடியோல டைம் சரியா 5:12 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தடுத்து அப்படியே சூப்பரான டூயட் சாங்ஸ் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. அடுத்து வரும் இனிமையான பாடல் இதோ.
1: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 8:30
1: டி
3: கடி
4: பேச்சு
5: நகைச்சுவை நிகழ்ச்சி
6: கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

ஸ்டுடியோல டைம் சரியா 5:20 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நீங்க கேட்டுக்கிற இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது வாடாமலர். நிகழ்ச்சியில அடுத்தடுத்து அப்படியே சூப்பரா பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:25 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீதிக்கு தலை வணங்கு படத்திற்காக பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் கேட்ட பாடல் அது.

0: ஹலோ,
1: எட்டாம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா எட்டாம் தேதி எப்ப வரும்?
3: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
1: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
3: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் அந்தமான் காதலி படத்திற்காக ஒழித்த பாடல் அது. நிலையத்தில் நேரம் 5:33, ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடா மலர்.

ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரல்களில் புவனா ஒரு கேள்வி குறிப்பிடத்திற்காக ஒழித்த பாடல் அது. நேரம் 5:41, ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் தீபம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் இன்று போல் என்றும் வாழ்க படத்திற்காக ஒழித்த பாடல் அது. நிலையத்தில் நேரம் 5:50. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுதில் வாடா மலர்.

0: பொன்மாளை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை. திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெற்றத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரை கானம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பீன்ஸ் சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிகழ்ச்சியின்

கேட்ட பாடல் சங்கர் மகாதேவன் ஹரிகரன் குரல்களில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

கெட்டபாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

0: கேட்ட பாடலோடு விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள் நிறைவு பெறுகிறது.
1: செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவு துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
3: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்களை பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
1: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ஐடிஐயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: தேசிய தொழில் பயிற்சி பழகுநர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுநர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிவ்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்களும் 1 இயர் பண்ணுவாங்க. இதனால் கூடுதலாக என்ஏசி சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுநர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
1: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
5: என் பேர் சபாக்கிரேன்னு நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஐடிஐல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி.
6: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
7: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டதகமுழு படுகு மொழி பாடல்கள். கேட்கும் முன்
8: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
2: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக துணையாக கொள்வது தெய்வத்தை. தெய்வத்தால் முடியாதது எதுவும் கிடையாது என்ற நம்பிக்கைதான் நமது வாழ்க்கையை வழிநடத்துகிறது. நமது குறைகளை முறையிடுவதும் நிறைகளை சொல்லி கண்ணீர் விடுவதும் தெய்வத்திடம் மட்டும்தான். அப்படி படுகர் மக்கள் தங்கள் குலதெய்வமான எத்தையம்மனை வழிபாடு செய்யும் ஒரு பாடல். அதிலும் பேரகணி என்ற இடத்தில் அமைந்துள்ள எத்தையம்மனின் ஆலயம், அதாவது மடிமனை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த பேரகணி எத்தையின் சிறப்புகளை எடுத்து கூறும் ஒரு பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ உங்களுக்காக.

இன்றைய நாளில் நாம் வாழும் இந்த சமுதாயம் பல்வேறு வகையான மாற்றங்களை எதிர்கொண்டுள்ளது. அந்த மாற்றங்கள் நேற்றைய காட்டிலும் இன்று அதிகமாகத்தான் ஆகி கொண்டே போகிறது. இந்த மாற்றங்கள் ஒரு இளைஞனின், ஒரு மனிதனின் திருமண வாழ்க்கையை எப்படி முடிவு செய்கிறது என்பதை பற்றி கூறுவதாக அமைந்த ஒரு பாடல். பாடலின் அடிநாதம், திருமணம் என்பது இரு மனங்கள் இணையும் ஒரு விழாவாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய திருமணங்கள் மனத்தை காட்டிலும் பணத்திற்கே அதிக முக்கியத்துவம் தருகின்றன. பணம் மட்டுமே எப்பொழுதும் சந்தோஷம் தந்துவிடாது இல்லையா? ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவருக்கென்றே மேடு பள்ளங்களை தன்னகத்தே வைத்துள்ளது. இன்று நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் நமது வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்று எப்படி அறுதியிட்டு கூற முடியாதோ அதே போலதான் இன்று வாழ்க்கையில் எளிய நிலைமையில் இருக்கும் ஒருவர் நாளை வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கும் வரலாம். ஆனால் திருமணம் என்பது அதற்கு உண்டான வயதில்தான் செய்யப்பட வேண்டும். வயது கடந்து சென்று விட்டால் திருமணம் என்பது காணல் நீராக மாறிவிடும். எனவே பணத்தை மட்டுமே பார்க்காமல் குணத்தையும் பாருங்கள். இதை வலியுறுத்தும் ஒரு பாடல்.

நேற்று இன்று நாளை என முக்காலத்திலும் காதலர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய மனக்குமுறல் எதுவென்று கேட்டால் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை என்று கூறுவார்கள். நேற்றுதான் பார்த்து பேசியிருப்பார்கள், ஆனால் இன்று சந்திக்க முடியவில்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய மனக்குறையாக இருக்கும். தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. தொடுத்திரை பேசியிலேயே ஒருவரின் முகம் ஒருவர் பார்த்து பேசிக் கொள்ளலாம், ஆனாலும் நேரில் பார்த்து பேச வேண்டும். இதுதான் காதலுக்கு அழகு, காதலர்களுக்கும் அழகு. அப்படி பேச முடியாத தருணங்களில் உங்களின் மனம், மன்னிக்கவும் காதலர்களின் மனம் எப்படி படப்படவென்று அடித்துக் கொள்ளும், எதையோ இழந்தது போலவும் உலகமே நின்றுவிட்டது போலவும் எண்ணிக்கொள்வார்கள் இல்லையா? அத்துடன் அவளை அவனும் அவனை அவளும் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதையும் கூறுகிறது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன்.
1: மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார், ஆவடி அரசு மருத்துவமனையில் விழுதுகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார்,
2: மக்கள் தொகை எவ்வளவு கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்சஸ் டிவிஷன்ல இருந்து சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகள் அடங்கி இருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்யறதுக்கு
1: ஆவடி அரசு மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலகத்தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் 800 துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 56 லட்சம் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நலச்சட்டப்படி சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும் அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப

0: விழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக்

நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக். 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக்

0: அசோ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13-30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு

0: அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோனாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29ஆம் நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது. நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு தொடர்கிறது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு

லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது விவசாயிகளுக்கான ஆலோசனை குறிப்புகள். கால்நடைகள். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையில் இருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: நிலையத்தில் நேரம் 7:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 வழங்கும் தோட்டமும் தொழிலும்.

நிகழ்ச்சியின் முதலில் பீன் சாகுபடி குறித்து உதகை கேட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: நேர்களை, இன்றைக்கி தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் பீன் சாகுபடியை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு நமது நிலையத்தில் விவசாயி இருக்காங்க. நம்ம பீன் சாகுபடியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவரை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டோம். வணக்கம், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்க.
1: வணக்கங்க, என் பேர் சீனிவாசன். நான் கேத்தியில் இருந்து வரேங்க. 2-3 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். பீன்ஸ் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன விவசாயம் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டுருக்கோங்க.
0: சரிங்க, இந்த பீன் சாகுபடிக்கு இந்த வருஷம் மழை வந்து ரொம்ப கம்மி. இந்த வருஷத்தில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து சமாளிக்க முடியும், எப்படி வந்து சமாளிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: பீன்ஸு பொறுத்தளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு இல்லை, கம்மியாக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி மற்ற கேரட்டு மற்ற காய்கறிக்கு தேவைப்படுற அளவுக்கு பீன்ஸுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. லைட்டாக ஓரளவுக்கு இருந்தால் போதும், ஓரளவுக்கு இருந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க, இந்த சாகுபடிக்கான சீசன் எந்தெந்த சீசனில் வந்து சாகுபடி செய்யலாங்க?
1: இது வந்து பனி உழுகாத காலத்தில் வந்து பீன்ஸை வந்து நம்ம பயிரிடணுங்க. ஏன்னா பனி உழுந்துருச்சுன்னா செடியெல்லாம் கருகிரும், அதனால் வந்து பீன்ஸ் வளராது. நம்ம மேக்ஸிமம் வந்து இங்கே பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி டைம், பிப்ரவரியில் தான் போடுவாங்க. பிப்ரவரி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக மே மாதம் அந்த மாதிரி அறுவடை செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும், அப்போ ரேட்டும் கிடைக்கும். மேக்ஸிமம் பிப்ரவரி மாதம் போடுவாங்க.
0: பிப்ரவரி மாதம் போட்டான்னா அறுவடை காலம்
1: ஏப்ரல் லாஸ்ட் மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஆயிருங்க.
0: சரிங்க, இந்த ஏப்ரல் முடிஞ்சதோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து சாகுபடி செய்ய முடியாதுங்களா?
1: போடலாங்க, மழைக்கு வந்து தாங்காது, பீன்ஸ் செடி தாங்காது. இப்போ நமக்கு வந்து ஜூன் ஜூலைன்னா காத்தடிக்க ஆரம்பிச்சிடும், காத்தடிச்சுன்னா செடி பூரா உடஞ்சிரும். அதெல்லாம் மழை ரொம்ப இதாகிருச்சுனாலும் செடி வந்து ஃபுல்லாக அழுகிரும், அதனால் நமக்கு வந்து பலனும் கிடைக்காது, அந்தளவுக்கு ஈல்டு வராது. நம்ம அதனால் மேக்ஸிமம் யாரும் வந்து ஜூன் ஜூலையில் போட மாட்டாங்க.
0: இப்போ இந்த பீன் சாகுபடின்னு சொல்லும்போது நம்ம வந்து விதை தேர்வு, எந்த மாதிரி விதைகள் வந்து தேர்வு செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ பீன்ஸு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பீன்ஸ் எடுத்தோம்னா இந்த வால்டெக்ஸ் அப்புறமேட்டு 2-3 ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. வால்டெக்ஸ் போடுவாங்க, அப்புறமேட்டு இந்த அட்டி அவரை, இந்த அவரைங்க ஐட்டமாக அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ வந்து பீன்ஸ்லேயே நிறைய வந்துருச்சுங்க, புஷ் பீன்ஸ் வந்துருச்சு, பென்னி பீன்ஸ் வந்துருச்சு, அப்புறமேட்டு கொடி பீன்ஸு, அந்த மாதிரியெல்லாம் வெரைட்டியாக நிறைய வெரைட்டி வந்துருச்சு. இப்போ வந்து புஷ் பீன்ஸு அந்த மாதிரி பீன்ஸுக்கு தான் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குங்க.
0: இன்றைக்கி வந்து பீன்ஸோட விலை வந்து எந்த அளவில் இருக்குங்க?
1: பீன்ஸு இப்போ போதுங்க, இப்போவும் ஒரு 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா மட்டும் போயிட்டுருக்குங்க.
0: எவ்வளோ விற்றா வந்து இது லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடிங்க?
1: 100 ரூபா, 120 ரூபா விற்றுச்சுன்னா நல்லா காசு தாங்க, நல்ல லாபம் கிடைக்கும்.
0: இது வந்து இந்த பீன்ஸ் சாகுபடின்னு சொல்லும்போது ஏக்கரை கணக்கில் வந்து போட்டு சாகுபடி செய்யலாங்களா, இல்லை இந்த மூட்டைக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மூட்டைக்காடு 2 மூட்டைக்காடு அந்த மாதிரி போட்டு சாகுபடி செஞ்சால் இது வந்து
1: இல்லை? அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன எந்த அளவுக்கு தோட்டம் இருக்குது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரும் வந்து கனியை கரெக்டாக பிரிச்சிருவாங்க. பாதி கேரட்டு, பாதி பீன்ஸு, பாதி அந்த மாதிரியெல்லாம் பிரித்து பிரித்து போடுவாங்க. ஒரு சிலர் வந்து 2-3 மூட்டைக்காடு பீன்ஸ் போட்டுருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பீன்ஸ் போட்டால் பீன்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ ஏப்ரல் பிப்ரவரி லாஸ்ட்டில் போகிறோன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஏப்ரல் லாஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துடலாம், சீக்கிரமாக எடுத்துடலாம். இது வந்து 2.5 மாதம் 3 மாதம் முடிஞ்சிடும், சீக்கிரமாக 3 கிராப் எடுத்து காசு பார்த்துக்கலாம்.
0: இப்போ வந்து இந்த பீன்ஸ் சாகுபடின்னு சொல்லும்போது பூமி வந்து இதை பதப்படுத்தணும், முதல்ல வந்து என்னென்ன செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: லைட்டாக எருவு கொட்டிட்டு வண்டி ஓட்டி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க மாட்டு சாணம் அதெல்லாம், அதுக்கப்புறம் தான் வந்து விதையே விதைக்க ஆரம்பிக்குவாங்க.
0: சரிங்க, இப்போ இந்த நடவு செய்கிற முறை அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நம்ம இந்த கிழங்கு பாறை விட கொஞ்சம் சின்ன பாறை பிடிச்சி பாறை அடிச்சிருவாங்க. பாறை அடித்து நல்லா ஒரு 1.5 அடிக்கு 1 மாதிரி போடுவாங்க. 1 அடி போட மாட்டாங்க, 1.5 அடிக்கு 1 அப்படின்ற மாதிரி விதை வந்து போட்டு நல்லா, இப்போல்லாம் நிறைய பட்டக்காவையெல்லாம் கொடுத்து நல்லா காத்தோட்டமாக இருக்கணும்ன்ட்டு பட்டக்காவையெல்லாம் அடித்து கொஞ்சம் நீட்டாக போடுறாங்க.
0: இப்போ வந்து விதை ஊனும்போது அதுக்கு வந்து அடி உரமாக ஏதாச்சும் உரங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களா?
1: ஒரு சிலர் போடுவாங்க 4 லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க, ஒரு சிலர் நான் அப்படியே போட்டு விட்டுருவாங்க. இப்போ விதை மட்டும் கரெக்டாக ஒரு 1.5 அடிக்கு 1 1.5 அடிக்கு 1 போட்டு விட்டுருவாங்க. அது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு போடுதானா போடலாம் இல்லைனா தேவைப்படாதுங்க.
0: இப்போ வந்து இந்த 1 மூட்டை காட்டுக்கு வந்து விதை அளவு எந்த அளவு தேவைப்படும்?
1: ஒரு 1.5 லிருந்து 2 கிலோ

0: நம்ம போடுற தூரத்தை வச்சு தான் நம்ம கரெக்டாக கணக்கு வச்சு போட முடியும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பக்கமாக போடணும் அப்படின்னு போடுவாங்க, பூச்சி நிறைய வெட்டிடும் அதனால கொஞ்சம் பக்க பக்கமாக போடுறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் காயாகணுன்ட்டு தூரமாக தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்க பொறுத்து தான் விதை எவ்வளோ வரும் என்ன போட முடியும். ஆனால் மேக்ஸிமம் 1.5 to 2 kg இருந்தால் ஒரு முட்டைக்காடு போட்டுடலாம்.
1: இப்போ விதை ஊன பின்னாடி அது வந்து முளைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கப்புறம் அந்த களை மேலாண்மை வந்து எப்படி பண்ணுறீங்க? அது
0: இப்போ விதை இன்னைக்கு போட்டோன்னா ஒரு 2 நாளைக்கு 2 நாளில் நல்லா தண்ணி ஈரம் கொடுத்துட்டு அதுக்கு மருந்து இருக்குதுக்கு களைக்குங்க. இப்போ அடிச்சு விட்டோன்னா ஒரு கரெக்டாக 2 நாள் 3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே அடிச்சு முடிச்சிடணும். ஏன்னா இது வந்து ஒரு 4-5 நாளையும் முளைச்சி மேலே வந்துடும். ஒரு வாரம் ஆனும்போது கொஞ்சம் 2 கொம்பு விட்டு நல்லா முளைச்சி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம களை மருந்து அடிக்க முடியாது, கை கச்சடாக தான் எடுக்குவாங்க. அதனால் வந்து இது வந்து 2-3 நாளே நல்லா ஈர பண்ணி அடிச்சிட வேண்டியதாங்க. அதுக்கு மேலே அடித்தா மேலே முளைப்பு திறன் மேலே ஏறாது.
1: இப்போ வந்து இந்த களை மருந்துன்னு சொன்னீங்கல்லா, அதை அடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ களை வந்து கட்டுப்படுத்த முடியுது? அப்படி அடிக்காமல் போச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்?
0: இப்போ நம்ம களை கொல்லி மருந்து நம்ம அடிக்கலைன்னா ரெண்டு பேர் நம்ம வந்து ஒரு களை வெட்டும் போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து போட்டு ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து கீறி விடுவோம். லைட்டாக கீறி எரு போட்டு கொஞ்சம் கீறி விடுவோம். கச்சடா ஆயிடுச்சுன்னா தனியாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு கச்சடா எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து எரு போட்டு நம்ம செடிக்கு வந்து மண் சேர்த்துவோம். இப்போ இந்த இதனால இப்போ களை கொல்லி மருந்து அடிக்கலைன்னா இப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் நமக்கு. இப்போ திரும்பி கச்சடா எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம எரு போட்டு களை வெட்டுற மாதிரி இருக்கும். எரு போட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். சில திடீர்னுட்டு நம்ம சீக்கிரமாக வேலை செய்ய முடியாது. கச்சடாலாம் நிறைய எடுக்கிற மாதிரி எடுத்து அது வந்து செடிங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம களை வெட்டும் போது நம்ம கச்சடா எடுக்கும் போது ஒரு சில செடியை வந்து நம்ம பீன்ஸ் எல்லாம் பிடுங்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா கச்சடா வரதுனால நமக்கு கொஞ்சம் இதுதாங்க. கச்சடா மருந்து அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம எல்லாமே ரிலீஃபாக நீட்டாக வேலை செஞ்சுக்கலாம். நமக்கும் மடான எரு போட்டு மடான் களை வெட்டிக்கலாம். அதனால் தோட்டமும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
1: இப்போ வந்து உங்கள் பகுதியில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த பீன்ஸ் சாகுபடி வந்து எந்த அளவில் வந்து சாகுபடி செய்கிறாங்க?
0: இப்போ வந்து எங்கள் பகுதியில் வந்து பீன்ஸ் போடுறதே கம்மி பண்ணி விட்டாங்க. இப்போ அந்த எருமை கலாட்டா ஜாஸ்தி இருக்கிறதுனால அது பீன்ஸுன்னா விடவே விடாதுங்க. என்ன வேலி எர்த்து போட்டாலும் தாண்டிட்டு வந்து மேய்ஞ்சிரும். அது இல்லாமல் நம்ம அந்த பிப்ரவரி மாதம் ஆனும்போது இந்த வருஷம்லாம் மழையே கொஞ்சம் கம்மி தான். பிப்ரவரி மாதத்தில் ஃபுல்லாக தண்ணி ட்ரைன்றதுனால இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. நான் போடுறவங்க போட்டிருக்காங்க.
1: இப்போ இந்த நோய் மேலாண்மை பீன்ஸ் சாகுபடியில் வந்து நோய் வந்து என்னென்ன நோய்கள் வந்து தாக்கும், அதுக்கான மேலாண்மை வந்து எப்படி பண்ணுறீங்க?
0: இப்போ பீன்ஸுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பூச்சி மருந்து அடிக்குவோம். அது வந்து பூச்சி வெட்டுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிக்குவோம். அப்புறமேட்டு வந்து மிரக்குளான் அடிக்குவோம். செடி வந்து நல்லா ஊக்கப்படுத்துறதுக்கும் நல்லா தண்டு வந்து நல்லா ஊக்கப்படுறதுக்கும் வந்து மிரக்குளான் அடிக்கும். செடி கொஞ்சம் நல்லா ஹைட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி செடி நல்லா பச்சை பசை பசுமையாக கொண்டு வரதுக்கு வந்து இந்த பவாஸ்டின் M45 அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டு அடிக்குவோம். ரொம்ப இந்த செடி கருப்பு அடித்து அந்த மாதிரி ஏதாவது சீக்கு வந்துச்சுன்னா ரெட் அமல் கோல்டு அந்த மாதிரி அடிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 to 1.5 மாதம் ஆயிடுச்சுன்னா செடிக்கு வந்து இப்போது நல்லா காய் நல்லா வருது அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த பூஸ்டர் மாதிரி அதுக்கு ஒன்று மருந்து இருக்குங்க. நல்லா செடியை ஊக்கப்படுத்துருக்கு அந்த மருந்து வாங்கி அடிக்குவாங்க. அது ஒவ்வொரு டைமுக்கு அந்த ஊர்ற மருந்து மாதிரி அந்த கம்பெனி நிறைய மாறுங்க அந்த மருந்து.
1: இப்போ வந்து இந்த பீன்ஸ் சாகுபடியில் வந்து அந்த செடிக்கு வந்து என்னென்ன பாதுகாப்பு வந்து கொடுக்குறீங்க, அது வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து அதுக்கான களை மேலாண்மை என்னென்ன பாதுகாப்பு வந்து கொடுக்கணும், சரியாக கொடுத்தா பீன் சாகுபடி நல்ல முறையில் சாகுபடி எப்படி பண்ணலான்றத பற்றி சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ போட்டு ஒரு 15-20 நாளில் வந்து களை வெட்டிடுவாங்க. செடிக்கு வந்து லைட்டாக செடி கொஞ்சம் லைட்டாக மண் கொஞ்சம் சேர்த்துற மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக தேவையில்லாத களை இருந்தாலும் களையை எடுத்து எருவு போட்டு நல்லா வெட்டி விட்டுருவாங்க. அது கழித்து ஒரு 15-20 நாள் ஒரு மாதமே 15-20 நாள் கழித்து இப்போ வந்து செடிக்கு வந்து மண் சேர்த்துவாங்க. கிழங்குக்கு எப்படி மண் கட்டுவாங்களோ அதே மாதிரி செடிக்கு வந்து மண்ணை வந்து சேர்த்துவாங்க. ஏன்னா காற்றுக்கு வந்து செடி உடையக்கூடாது. நம்ம வந்து இது வந்து 3 கிராப் எடுக்குவோம். அதனால் ஒரு கிராப்லேயே செடி வந்து டக்குன்னு பிஞ்சிட்டு வந்துடும். அதை நமக்கு பீன்ஸ் பொறிக்கும் போது அதனால் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி செடிக்கு வந்து நல்லா மண் சேர்த்தி செடியை வந்து பாதுகாப்பாக அப்படி வச்சுக்குவோங்க. அதே மாதிரி மெயினாக வந்து இந்த அஸ்வினி பூச்சி தான் வந்து பீன்ஸுக்கு வந்து நிறைய வரும். இப்போ அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் அந்த அஸ்வினி பூச்சிக்கு மருந்து இருக்குது. அந்த மருந்து அடித்து பாதுகாத்துக்கோங்க.
1: அதிகமாக தாக்கக்கூடிய பூச்சி வந்து இந்த அஸ்வினி பூச்சி தான்.
0: அஸ்வினி பூச்சி தாங்க.
1: வேறு வேறு பூச்சிகள் வந்து தாக்காதுங்க?
0: வேறு பூச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கீழே வந்து மண்ணில் வந்து கருப்பூச்சி வரும். அது வந்து சின்னதுலேயே கட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம மருந்தடிச்சா கண்ட்ரோல் ஆயிரும். அதே மாதிரி இந்த அஸ்வினி பூச்சி செடி வளர வளர அந்த பீன்ஸ் செடிக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆயிரும். நம்ம அதுக்கு மருந்து அடிச்சுட்டே இருக்கணும்.
1: இந்த பீன்ஸ் வந்து காய் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் ஆகுங்க?
0: ஒரு 1.5 to 2 months இருந்தால் கரெக்டாக 60 நாள் இல்லைன்னா 70 நாளில் வந்து காய் கட்ட ஆரம்பிச்சிருங்க. காய் கட்டி 65 to 70 நாள் காய் கட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 75-80 நாளில் வந்து பீன்ஸே ஆயிரும். 2.5 மாதம் ஆனும்போது 2.5-3 மாதத்தில் பூரா பீன்ஸ் எடுத்து 3 கிராப்பு எடுத்து முடிச்சிடலாம்.
1: 3 கிராப்
0: ஒரு 10-10 நாள் தான் கேப் வருங்க. ஒரு 80 நாளில் ஒரு கிராப்னால 90 நாள் ஒரு 100 நாளில் கிராப் முடிஞ்சிடும். அவ்வளோதான்.
1: சரி, இந்த பீன் சாகுபடியில அறுவடை செய்வீங்க இல்லைங்களா, இந்த முதல் கிராப், இரண்டாவது கிராப், மூணாவது கிராப்புன்னு சொல்லிட்டு கிராப்புங்க இருக்கு இல்லைங்களா, அந்த கிராப்ல வந்து எந்த அளவுல வந்து மகசூல் கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
0: ஒரு மூட்டை காடுக்கு முதல் கிராப்ல ஒரு மூட்டை காடுக்கு ஒரு 500 கிலோ கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் கிராப்ல. ரெண்டாவது கிராப்லயும் அதே மாதிரி ஒரு 600-700 கிலோ கிடைக்கும். லாஸ்ட் கிராப்ல கம்மியாக தான் கிடைக்குங்க, ஒரு 200-300 கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கும்.
1: இப்போ வந்து காய் தரமாக இருக்கணும்னா அதுக்கான வேலைகள் வந்து என்னென்ன செய்கிறீங்க?
0: காய் தரமாக இருக்கணும்னா நம்ம இந்த கரெக்டான டைம் மருந்து அடிக்கணுங்க. 4-5 பீன்ஸ் நிறைய பீன்ஸ் ஒட்டுக்காக வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்க்கலன்னா அந்த பீன்ஸ்லேயே வந்து அழுகல் வந்துடும். அந்த அழுகலுக்கு வந்து மருந்து இருக்குது. நம்ம வந்து கரெக்டான டைம் காய் பொறிச்சிடணும். கரெக்டாக காய் பொறிச்சா தான் வந்து நம்ம அறுவடை கரெக்டாக செய்ய முடியும், நம்ம அதில் லாபம் பார்க்க முடியும். ஒரு சிலர் வந்து காய் வந்து நிறைய பிடிச்சிருவோம், சீக்கிரம் அழுகலும் ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக இது பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அழுகலுக்கெல்லாம் மருந்து வந்துருச்சு, அதுக்கு அழுகலுக்கு அதெல்லாம் மருந்து வச்சு நம்ம மருந்து இப்போ கட்டுப்படுத்திக்கலாம்.
1: இப்போ வந்து இந்த ரசாயன உரங்கள் வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து பயன்படுத்துறீங்க?
0: அது வந்து ஒரு ரசாயன உரங்கள் வந்து 2 டைம் போடுவாங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இந்த களை வெட்டுறேன்னு சொன்ன அந்த டைமில் ஒரு நம்பர் 4 அந்த இது போடுவோம். அப்புறம் இந்த மண் கட்டும் போது வந்து மிக்சிங் காம்ப்ளெக்ஸ் போடுவோம். ஏன்னா அதுதான் வந்து நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். அந்த காய்க்கு வந்து வெயிட் கொடுக்குறதும் அதுதான், வெயிட் கொடுத்து நல்ல மகசூல் கொடுக்குறதும் மிக்சிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இது அந்த ரசாயன உரம் கொடுத்தாதான் நமக்கு அது வந்து கரெக்டாக வேலை செய்யுங்க.
1: இப்போ வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துச்சேன்னா ஒரு செடியில் வந்து காய் வந்து எவ்வளோ கிலோ காய்க்குங்க?
0: ஒரு செடியில் நல்லா பிடிச்சிருச்சுன்னா ஒரு 1.5-2 கிலோ கிடைக்கும்.
1: சரி, இப்போ இந்த பீன்ஸை பறித்த பின்னாடி மார்க்கெட்டிங் எங்கே வந்து முக்கியமாக பண்ணுறீங்க?
0: பீன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து நம்ம இப்போ பொறிச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய காயாக இருந்துச்சுன்னா வந்து மேட்பாளையம் தான் அனுப்புவோம். அது வந்து காலையில் நேரத்தில் போனோம், 8 மணிக்குள்ளே ஆக்சன் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே ஊட்டி மார்க்கெட்டுக்கே போட்டுருவாங்க. கம்மியாக இருந்து ஏன்னா இதில் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா இதான் வந்து கொஞ்சம் பெனிஃபிட். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கீழே அனுப்புறது தான் நமக்கு நல்லதுங்க.
1: உங்கள் பகுதியில் வந்து இந்த பயிருக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் ஊடு பயிராக வந்து ஏதாச்சும் பயன்படுத்துறீங்களா?
0: எங்கள் பக்கத்தில் ஊடு பயிராக ஒன்றும் எதுவுமே உள்ளே போட்டு பண்ண முடியாது, நாங்களும் பண்ணுறது இல்லைங்க.
1: சரிங்க, இந்த பீன் சாகுபடி செஞ்சு முடித்த பின்னாடி அடுத்த பயிர் வந்து எந்த பயிரை வந்து சாகுபடி செய்வீங்க?
0: பீன்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கேரட்டி கிழங்கு தான் போடுவாங்க, வேறு எதுவும் போட மாட்டாங்க. ஏன்னா பீன்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக கேரட்டுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகாது, அதனால் கிழங்கு போட்டால் நல்லா கிழங்கு ஆகுங்க.
1: இதுக்கான செலவினங்கள் வந்து எவ்வளோ ஆகுங்க? இது ஒரு லாபம் தரக்கூடிய சாகுபடிங்களா?
0: இதில் வந்து செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுங்க. ஏன்னா விதை வண்டி ஓட்டுறது விதை வந்து ரேட் கம்மி தான். என்ன ஒரு பாக்கெட் ஒரு 500 ரூபா அந்த மாதிரி தான் வரும், ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் கொஞ்சம் இது செலவினம் வந்து கம்மி. மற்ற இது பண்ணுறதுக்கும் மற்ற தற்காலிக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும்.
1: இந்த பீன்ஸ் சாகுபடியில் வந்து குறைந்தபட்ச விலை எந்த அளவில் விற்றா இது லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடியாக ஆகும்?
0: 80 ரூபாய்க்கு மேலே விற்றாலே கொஞ்சம் லாபம் தரக்கூடியதாக தான் இருக்குங்க. ஏன்னா அதுக்கு கீழே போனால் தான் நம்ம ஏன்னா பொறிக்கிற செலவு நம்ம செஞ்ச செலவெல்லாம் கிடைக்காம போயிடும். இது 80 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம போட்ட காசெல்லாம் கிடைச்சிருங்க.
1: ரொம்ப நன்றிங்க. இந்த பீன்ஸ் சாகுபடியை பற்றி உங்களோட விவசாய அனுபவத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க.

இதுவரை பீன் சாகுபடி குறித்து உதகை கேட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஸ்ரீனிவாசன் அவருடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி. மகேந்திர பிரபு.

அத்து எரிஞ்ச பிச்சிப்பூவாய் அத்தை மகள் வாடுகையில் எண்ணெய் தலையழகன், எழுத்தாணி மூக்கழகன், இஞ்சி இடுப்பழகன் எங்கே போகிறான்? ஓ, ஆளோடு போகிறானே, யாரை விட்டு கூப்பிட?

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியத்தில் இன்று
1: காளான் வளர்ப்பு முறை. வைக்கோலை வெட்டி ஒரு நாள் இரவு முழுதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அதை சுடுதண்ணீரில் போட்டு அவிக்க வேண்டும். பின்னர் நிழலில் பரப்பி ஓரளவுக்கு நீர் வடியும் வரை விட்டு சரியான பதம் வரும் பொழுது அதை பாக்கெட்டில் அடைக்க வேண்டும். 8 அங்குலம் அகலம், 24 அங்குலம் நீளம் கொண்ட பிளாஸ்டிக் பைகளில் முதலில் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அவித்து நிழலில் ஆற வைக்கப்பட்ட வைக்கோல், பின்னர் ஓரத்தில் சிறிது காளான் விதை, அதன் மீது மேலும் 5 சென்டிமீட்டர் வைக்கோல், மீண்டும் காளான் விதை என அடுக்கடுக்காக தூவ வேண்டும். ஒரு பைக்கு 150 கிராம் வீதம் தேவைப்படும். பின்னர் அந்த பையை கட்டி தொங்கவிட்டு பக்கவாட்டில் 2 துளைகள் இட வேண்டும். பிறகு நாள்தோறும் அறையின் கீழ் உள்ள மணலில் தண்ணீர் விட்டு வர வேண்டும். அறையின் பக்கவாட்டில் உள்ள ஜன்னல்கள் வழியாக காற்று வந்து தண்ணீர் பட்டு அந்த அறையை ஈரப்பதம் நிறைந்ததாக வைத்துக் கொள்ளும். இது போன்ற சூழ்நிலையில் 15 நாட்களில் பிளாஸ்டிக் பக்கெட் முழுவதும் வளர்ந்து வெள்ளை நிறமாக காட்சியளிக்கும். 18 நாட்களில் வெளியே மொட்டு வர தொடங்கும். 21 நாளில் அதை அறுவடை செய்யலாம். ஒரு பாக்கெட்டில் 3 முறை அறுவடை செய்ய முடியும். ஒரு பாக்கெட்டில் மொத்தம் 800 முதல் 1000 கிராம் வரை காளான்கள் கிடைக்கும். 50 நாள் சுழற்சி முறையில் பழைய பாக்கெட்டுகளை அகற்றிவிட்டு புதிய பாக்கெட்டுகளை தொங்கவிட வேண்டும். 20 பாக்கெட்டுகளை தொங்கவிட்டால் 21 நாளில் 17 முதல் 20 கிலோ வரை காளான்கள் நமக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டின் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப சிப்பி காளானில் வெள்ளை காளான், சிவப்பு நிறம் கொண்டவை, பால் காளான் எனப்படும் வகைகள் ஏற்றவை. இவை 38 டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பம் தாங்கக்கூடியது. 1 நாளைக்கு 4 முதல் 5 மணி நேரம் வேலை செய்தால் போதும். களை பறிப்பது, மருந்தடிப்பது என எந்த வேலையும் இந்த காளானுக்கு இல்லை. வருவாயானது தொடங்கி 1 வருடம் முடிவதற்கு முன்பாக நாளொன்றுக்கு 10 கிலோகிராம் வரை உற்பத்தி செய்ய முடிகின்றது. இதனால் குறைந்தபட்சம் 1000 வரை ஈட்டலாம். இது தவிர தினமும் 50 முதல் 60 வரை காளான் விதை பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்வதால் அதை பாக்கெட் ₹25 வரை விற்க முடியும். காளான் விதை உற்பத்தி செய்வது சற்று கடினமான பணி. இவற்றை ஆய்வகங்களில் மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். சர்க்கரை நோய், இதய நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய், பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு காளான் சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. இக்காளான்கள் மூலம் ஊறுகாய், ஜாம், சூப் பவுடர் செய்ய பயன்படுகின்றது. சிப்பி காளானை ஒரே நாளில் பயன்படுத்த வேண்டும். குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் 3 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும். பால் காளான் குளிர்சாதன பெட்டிகள் இல்லாமலே இப்பொழுது காளான் வகைகளை அதிகமாக விரும்பி மக்கள் உண்ண தொடங்கிவிட்டார்கள். காரணம், அசைவ சுவைக்கு நிகரான சுவையை தருவதுதான். மேலும் இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பேட், பொட்டாசியம் மற்றும் காப்பர் போன்ற தாது சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் சரிவிகிதத்தில் கலந்திருப்பதால் இது ஒரு சரிவிகித உணவாக இருக்கின்றது. இதை மருத்துவர்கள் சிபாரிசும் செய்கின்றார்கள். மேலும் இதன் முக்கியமான மருத்துவ குணம் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துகின்றது. சிப்பி காளான்கள், இதற்கு பருவம் என்றொரு கால அளவு எல்லை இல்லை. எப்போது வேண்டுமானாலும் வளர்க்கலாம். மிகவும் எளிதான வளர்ப்பு முறையானது. நம் வீட்டிலேயே செய்யலாம். கொஞ்சம் இடம் இருந்தால் அதற்கான ஒரு குடில் அமைத்து செய்யலாம். காளான்களின் ரகமானது, நம் நாட்டில் காலநிலைக்கு உகந்த வெள்ளை சிப்பி கோ1, சாம்பல் சிப்பி MTU, APK1 சிப்பி, APK2 பால் காளான், ஊட்டி 1 மற்றும் ஊட்டி 2 மொட்டுக்காளான் ஆகியவை தமிழ்நாட்டுக்கு ஏற்ற காளான்கள். காளான்கள் குடில் அமைப்பது, கூரை வேந்த சாதாரண வீடே போதும். 16 அல்லது 18 சதுர மீட்டர் பரப்பு இருந்தால் போதுமானது. இதில் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். 1 வித்து பரப்பும் அறையாகவும் மற்றொன்று காளான் வளர்க்கவும் தேவைப்படும். வளர்ப்பு அறையின் வெப்பநிலை 23 முதல் 250 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க வேண்டும். வித்து பரப்பும் அறையின் வெப்பநிலை 25 முதல் 300 செல்சியஸும் வெப்பம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த 2 அறைகளிலும் இருட்டு இல்லாமல் நல்ல காற்றோட்டத்தோடு இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். குடிநூல் அத்தோடு 75 முதல் 80 ஈரப்பதமும் இருக்க வேண்டும். இந்த அளவீடுகளை கணக்கிட தெர்மாமீட்டர் போன்ற ஈரப்பதத்தை கணக்கிட என கருவிகள் எலக்ட்ரானிக் கடைகளில் கிடைக்கும். காளான் வித்து உருவாக்க ஏற்ற தானியங்கள் மக்காசோளம், கோதுமை, சோளம் ஆகியவை முக்கிய

0: பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன.
1: இதுவரை தகவல் களஞ்சியத்தில் காளான் வளர்ப்பு முறையை குறித்து இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் SE.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். August 1 முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள்

0: இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் சரியாக 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம்

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

என்ன நேயர்களே, நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, 9344901018 அப்படின்ற நபருக்கும், 8300019108 அப்படின்ற நபருக்கும், 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் 8300019108 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் அனுப்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் பாடலாக ஒரு இனிமையான பாடல் ஊட்டி எஃப்எம் சார்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்கள், உங்களுடைய விருப்ப பாடல்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. முதல் நேயராக யார் பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: பாலசுப்ரமணியம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர் நினைவாங்க, அந்தமான் காதலி படத்துல நினைவாலே சில செய்து அந்த பாடல் கொடுத்தேங்க சார்.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றிங்க சார்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் சில நொடிகளில் 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியில் இருந்த அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

0: ആകാശവാണി ചെന്നൈ വാനോലി ഇന്നലെ
1: நிலையத்தில் நேரம் சரியாக 8:30 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரிலே நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். 9344901018 அப்படின்ற நம்பருக்கும் 8300191018 அப்படிங்கிற நம்பருக்கும் 0423 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணி 2966781 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 8300191018 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களெல்லாம் அனுப்பி கேட்டு ரசிக்கலாம்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:35 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இந்த இரவு நேரத்தில் அருமையான ஒரு பாட்டு, பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து சாலை ஓரம் சோலை ஒன்று என்ற பாடல்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 8:40 நிமிஷம் ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே கிணிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். அந்த அறிவிப்பாளர்களை தாங்கள் நலம் காணா?
0: நலம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: அறிவிப்பாளர் அறிவித்த பொன்னாடி இந்த இரவு நேரத்தில் ஒரு வந்திருக்கிறேன். ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன். அன்பு அறிவிப்பாளரை தாங்கள் நலம் தானே?
0: நலம் சார், நலம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அன்பு அறிவிப்பாளரே, நான் ஒரு பூவை தேடினேன், அது கிடைக்கவில்லை. ஆனால் ஊட்டி பண்பலையில் உங்கள் விரல் பட்டதும் அந்த பூ கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் தேடும் செவ்வந்தி பூ இது. அனுப்புவீர்களா?
0: கண்டிப்பா. உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி. வணக்கம். இரவு இனிதாகட்டும்.
0: நன்றி. நன்றி.

0: ஓடிஎஃப்எம் 101.7 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. 8:46 ஆயிருச்சுங்க. அடுத்த நேரம் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தொட்டாம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி பேசுறேங்க. நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்துங்க, தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாடம், அந்த பாட்டு கொடுங்க. எல்லாரும் நேர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கலாம்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 8:52 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: சிவாமியின் செல்வன். பாடல் வந்து ராஜாவின் ரோஜா.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.

ஸ்டுடியோல டைம் சரியா 8:57 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைவாக ஒரு பாடலுக்கு ஒரு அன்பு நேயர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, என்னன்னு தெரியல, லைன் கட் ஆயிருச்சு. அவருக்காக நம்ம ஒரு இனிமையான பாடலை வழங்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.

உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக கேட்கும் இந்த இனிமையான பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் கால் பண்ணி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் நிறைவாக நெஞ்சில் ஒரு முள் படத்திற்காக ஒலிப்பது தீபன் சக்கரவர்த்தி எஸ் பி சைலஜா குரல்கள்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: காலநிலை மாற்றம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், இந்த கிளைமேட் என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
3: கிளைமேட்

0: அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீண்ட நாட்களா, அதாவது குறைஞ்சது ஒரு 30 வருடங்களுக்கு பொதுவாக நிலவும் வானிலை மாற்றங்களை நம்ம வந்து காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா வெப்பநிலை, மழை, ஈரப்பதம், இது எல்லாமே இதில் அடங்கும். இதில் மழை பெய்யுமா என்பது வானிலை, ஆனால் ஜூன் மாதம் பொதுவாக மழைக்காலம் என்பது காலநிலை. ஸோ இதுதான் வானிலைக்கும் காலநிலைக்கும், அதாவது கிளைமேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ காலநிலைங்கிறது நீண்ட காலமாக குறைஞ்சது 30 வருடமாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் தான் அந்த காலநிலைன்னு நம்ம சொல்கிறோம், கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம்.
1: சார், காலநிலை மாற்றம்னா என்ன?
0: பூமியில சராசரியா வெப்பநிலை, மழை பெய்ற முறை, காற்றோட்டங்கள், இவை வந்து நீண்ட காலமா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் காலநிலை மாற்றம். சில நேரங்களில் இது இயற்கையாகவே நடக்கும், ஆனால் சில நேரங்களில் ஹியூமன் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது மனிதனால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகளால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்னால இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். ஸோ இது வந்து வெப்பநிலை, மழை பெய்ற முறை, காற்றோட்டங்கள், இவை எல்லாவற்றையுமே மாற்றக்கூடியதாக இருக்கும். இதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம்.
1: சார், இந்த கிளைமேட் சேஞ்சு படிக்கும்போது இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்ற டேர்ம் பத்தி கேள்விப்படுறோம், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
0: ஆமாம் சார், இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்கிறது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன் வெப்பம் வந்து பூமிக்குள்ளே வந்து மறுபடியும் வெளியே செல்ல முயற்சி செய்யும். அப்போ காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயு அந்த வெப்பத்தை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், வெயிலில் இருக்கக்கூடிய காரோடைய கண்ணாடி மூடி இருந்ததுன்னா உள்ளே எப்படி சூடாகுதோ அதே போல் தான், இது கொஞ்சம் இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் பூமியே கூட ஃப்ரீஸ் ஆயிரும், பனிக்கட்டியாக மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுவுமே வந்து ஒரு சரியான அளவு இருக்கணும். அதை வந்து பயாலஜியில நம்ம வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டெபிலிட்டி தன்மையோட இருக்கணும். ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எப்படி 37 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி குறிப்பிட்ட வெப்பநிலையோட நம்ம அதிகமாக குளிராகவும் இல்லாமல் அதிகமாக வெப்பமாகவும் இல்லாமல் அந்த ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது ப்ரெஷர், சுகர்னு எப்படி பயாலஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு லிமிட்டட் அந்த லிமிட் இருக்கோ, அதே மாதிரி பூமிக்கும் இந்த வெப்பநிலை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள், டிசாஸ்டர் வர வாய்ப்புகள் இருக்கு.
1: சார், மனிதர்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க காலநிலை மாறுதுன்ட்டு?
0: 1980களிலேயே சில வாயுக்கள் வந்து வெப்பத்தை பிடிக்கும் என்று நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1996 ஒரு விஞ்ஞானி, அர்கினேஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, காற்று மாசு அதிகரிக்கிறதுனால பூமி சூடாகும் என்று கணித்து காட்டியிருக்காரு. ஆனால் இது நமக்கு பெரிய ஆபாயம் என்று மக்கள் உணர தொடங்கியது 1980களுக்கு அப்புறம் தான். அப்போதுதான் வானிலை மாற்றங்கள் அடிக்கடி செய்திகளில் வர தொடங்கின. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சேட்டலைட்டை வச்சு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம், பூமியோட கிளைமேட் சேஞ்ச் என்ன, கிளைமேட் என்ன, வெதர் ஒரு இடத்துல பர்டிகுலர் வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு சேட்டலைட் வச்சு அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது.
1: சார், 19th century காலநிலை மாற்றம் எதனால ஏற்பட்டுச்சு?
0: இது ஒரு ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச், அதாவது தொழிற்புரட்சி தொடங்கியது அப்போது தான். இந்த தொழிற்புரட்சினால தான் ஏற்படக்கூடிய மாசுகள்னால தான் இந்த காலநிலை மாற்றங்களுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. தொழிற்சாலைகள், ரயில் இன்ஜின், கப்பல்கள் எல்லாம் நிலக்கரி எரித்து அந்த நேரத்தில் இயங்கின. ஸோ அதனால என்னென்னா அதோட விவசாய நிலம், நகரமயமாக்கல், காடுகளை வெட்ட தொடங்குறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது, இந்த தொழிற்சாலை தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில். ஸோ இதுதான் ஆரம்ப புள்ளின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் காற்றில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால தொழிற்புரட்சி தான் முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது.
1: சார், இப்போ எதனால காலநிலை மாறுது?
0: இப்பொழுது எப்படின்னா கார், பஸ், லாரி, பெட்ரோல் எல்லாமே டீசலை வச்சு இயங்குது. அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்கள் நிலக்கரியை யூஸ் பண்றாங்க. அப்புறம் சிமெண்ட், எக்கு தொழிற்சாலைகள், புகை, காடு அழிப்புமா, அதுக்கப்புறம் மாடு பசு போன்ற கால்நடையிலிருந்து வெளியேறும் மீத்தேன் வாயு மற்றும் குப்பை மேடுகளிலிருந்து வெளியேறும் வாயு, இவையெல்லாம் சேர்ந்துதான் முன்பை விட அதிகமாக பன்மடங்கு அதிகமான காற்றை மாற்றுப்படுத்துகிறது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, இதை வந்து குளோபல் கார்பன் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். இதுல அதிகமா சைனா வந்து 32-37% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வெளியிடுறதா கணக்கிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி யுஎஸ்ஏ 12, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா 12%, இந்தியா 8% பங்களிப்பும் இந்த குளோபல் கார்பன் பட்ஜெட்ல அவங்க கார்பன் எமிஷன் லெவல் இருக்கு. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய இப்போ இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பெட்ரோல், இந்த மாதிரி டீசல் எரிக்கிறது இது எல்லாம் எதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ரீசனே இந்த மாதிரி குளோபல் கார்பன் பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக தான்.
1: சார், நம்மளுக்கு பூமியில இன்னைக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு மெஷர் பண்ண முடியுது, எப்படி விஞ்ஞானிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க?
0: இப்பொழுது இருக்கிற விஞ்ஞான அறிவு அதே மாதிரிதான், அப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோட அறிவும் வேற மாதிரி ஒரு மெஷர் பண்றதுக்கு ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இயற்கையோட அவங்க வாழ்ந்ததுனால என்னன்னா, ஒரு மரத்தை வெட்டி அதனுடைய வளையங்கள் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு வளையமும் ஒரு வருடம் அதனுடைய தடிமனை பார்த்து அந்த ஆண்டோட மலைவு

0: மழை அளவு எப்படி இருந்தது அந்த இடத்துல சொல்றாங்க. அதே போல துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உறைந்திருக்கும் பனிக்கட்டியை துளையிட்டு எடுத்து அதுல சிக்கி இருக்கும் காற்றை பிடித்து அந்த காலத்தைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத விஞ்ஞானிகள் கணக்கிட்டாங்க. சோ கடல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகள், பவளப்பாறைகள், இதன் மூலமாகவும் நிறைய விஞ்ஞானிகள் இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. சோ இயற்கையோட இருந்ததுனால இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வச்சு கணிச்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வெப்பநிலை இப்படிதான் இருந்தது என்று கணக்கிட்டாங்க. இப்போதான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை மெஷரிங் எக்யூப்
1: விலங்குகள், பறவைகள், மீன்கள், பூச்சிகள் இவங்களோட வாழ்க்கை எப்படி பாதிப்படையும்?
0: குளத்துல தண்ணீர் வச்சுன்னா எப்படி மீன் செத்து விடுமோ அதே போலதான் கடல் சூடானா பவளப்பாறைகள் இறந்துரும். அதே மாதிரி பறவைகள் தூர தேசம் பறக்கிறது, இது எல்லாமே காலம் வந்து குழம்பிடும். பூச்சிகள் குறைந்தா அவற்றை உண்ணும் பறவைகளுக்கு உணவு கிடைக்காது. இது ஒரு சங்கிலி தொடர் போல, இதை வந்து ஒரு பயாலஜிக்கல் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த சங்கிலியில ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டா கூட மொத்தமா எல்லாமே பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், தேனீக்கள் பூமியிலிருந்து மறைந்து விட்டால் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு 4 ஆண்டுகள் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு கூற்று கொடுக்கிறாரு. சோ இந்த தேனீக்களோட பிடி மனிதர்களை பாதிக்கும் என்பது அது ஈகோ சிஸ்டத்தோடைய ஒரு சங்கிலி தொடர் என்பதுதான் உண்மை. அதனால உயிரினங்கள் மற்றும் இல்ல மனுஷனுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சின்ன அந்த ஈகோ சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். இதை சயின்டிபிக்கா சொல்றதா இருந்தா இதை கேஆஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அதிர்வு வந்து ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தும் சொல்ற மாதிரி இது ஒரு சங்கிலி மாதிரி. சோ ஒரு சின்ன மாற்றம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உண்டான ஒரு காரணமா இருக்கும்.
1: சார், காலநிலை மாற்றத்தை நாம சரி செய்யலனா மனிதரோட வாழ்க்கை எப்படி பாதிப்படையும்?
0: காலநிலை மாற்றத்தை நம்ம சரி செய்யலைன்னா கண்டிப்பாக வெள்ளம், புயல், வறட்சி இவையெல்லாம் அதிகரிக்கும். விவசாய விளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். உணவு கிடைக்கிறது கடினமாயிரும். கிணறு குளம் வற்றி தண்ணீர் பஞ்சம் ஏற்படலாம். கடலோர ஊர்கள் எல்லாம் மூழ்கிறதுக்கு அபாயம் இருக்கிறது. அதே மாதிரி வெப்ப அலைகளால் உடல்நல பாதிப்புகள், அப்புறம் நோய்கள், டெங்கு போன்ற நோய்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக காலநிலை மாற்றத்தினால் மனிதர்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க என்பதுதான் உண்மை.
1: சார், நாம காலநிலை மாற்றத்தை பத்தி படிக்கும்போது பூமி சூடாவதுன்னு சொல்றாங்க. பூமி சூடாவதுன்னா ஏன் சில இடத்துல குளிர்தன்மை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது?
0: ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அடுப்புல தண்ணீர் கொதிக்க வச்சா எல்லா இடமும் ஒரே சீராக கொதிக்காது. சில இடங்கள்ல குமிழிகள் அதிகமா இருக்கும், சில இடங்கள்ல குறைவா இருக்கும். இதே போலதான் பூமியில அப்பப்போ ஏற்படக்கூடிய காலநிலை காற்றோட்ட மாற்றங்களினால சில இடங்கள் குளிர்ந்த காற்று வரும், அதனால சில இடங்கள் அதிகமா சூடாகும். சோ எல்லாம் ஒரே நேரத்துல மாற்றங்கள் நிகழுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய காற்றோட்டத்தின் மாற்றம், அதாவது விண்ட் வெலாசிட்டி ஒரு இடத்துல எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி இருக்காது. சோ அதனால ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகலாம், மழை அளவு இருக்கலாம், ஆனா இன்னொரு இடத்துல அதிகமான வெப்பம் வர சான்சஸ் இருக்கு. சோ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா காற்றோட்ட முறை மாறுவதாலதான் ஏற்படுது என்று சொல்லலாம்.
1: சார், சில பேர்கிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்கு, பூமி சூடாச்சுன்னா நம்ம ஏசி போட்டு வாழ்ந்துக்கலான்ட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஏசி வெப்பத்தை மட்டும் தணிக்கும்னு சொல்லலாம், ஆனா வெள்ளம், வறட்சி, பயிர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏசி எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது இல்லையா. வயல்ல விவசாயி, அப்புறம் தெருவில் வியாபாரி, இவர்கள் எல்லாம் ஏசியில இருக்க முடியாது. ஏசி எங்க மின்சாரம் வேண்டும், அந்த மின்சாரம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? ஒன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட் அல்லது நிலக்கரியில இருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் நமக்கு ஏற்படுத்தும் ஒழிய மொத்தமா ஏசியை வச்சுக்கிட்டே அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது.
1: சார், இந்த மிஷன் லைஃப் திட்டம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா. மிஷன் லைஃப் திட்டம் அப்படிங்கிறது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2021 கிளாசோவில் நடந்த உலக காலநிலை மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இயக்கம் இது. இது 2022 ஜூனில் ஜூன் 5 அதிகாரப்பூர்வமா தொடங்கியது. அது என்ன மீனிங்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வாயர்மெண்ட் என்பதுதான் இதோட சுருக்கம், லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் சிறு மாற்றங்கள் செய்தால் அது ஒரு பெரிய மாற்றமாகும் என்பதுதான் இதன் அடிப்படை யோசனை. 2028 100 கோடி பேரை இணைப்பதே இதன் இலக்கு. இதை பின்பற்றுபவர்கள் பேரு ப்ரோ பிளானட் பீப்புள் என்று நம்ம கூறுறோம். சோ இதுல நிறைய அடிப்படை தன்மைகள், அதோட தீம்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம்.
1: சார், இது என்னென்ன தீம் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: 7 இந்த மிஷன் லைஃப் ரன் ஆகுது. சோ அதுல ஆற்றல் சேமிப்பு, தண்ணீர் சேமிப்பு, ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குறைப்பு, நல்ல உணவு முறை, கழிவுகளை குறைக்கிறது, மின்னணு கழிவுகளை குறைக்கிறது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இப்படி ஒரு 7 அதை கருப்பொருள்களாக வச்சிருக்கிறாங்க இந்த மிஷன் லைஃப்ங்கிறதுல. இவை ஒவ்வொன்றிற்கும் கீழும் 75 மேற்பட்ட சில அன்றாட சிறு சிறு அன்றாட நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு அதுல இந்த ப்ரோ பிளானட் பீப்புளை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. சோ 2028 100 கோடி பேரை இணைக்கிறது தான் அதோட டார்கெட். கண்டிப்பா இது நிகழும் என்று ஒரு சின்ன மாற்றத்தினால ஒருத்தர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களால கண்டிப்பா இதை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர

0: முடியும் அப்படிங்கிறத இந்த மாநாட்டில் கிளாஸ்கோ மாநாட்டில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
1: சார், நம்ம எனர்ஜி எப்படிலாம் சேவ் பண்ணலாம்?
0: எனர்ஜியை நிறைய விதங்களில் சேவ் பண்ணலாம். முக்கியமாக சின்ன சின்ன நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றினாலே நம்ம எனர்ஜியை சேமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுதோ அல்லது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போதோ விளக்கை அணைக்கிறது, மின்விசிறியை அணைக்கிறது, அதே மாதிரி நார்மல் லைட்ஸை யூஸ் பண்ணாமல் எல்இடி பல்புகளை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏசி தேவையில்லாத நேரங்களில் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கிறது, 24 டிகிரிக்கு மேலே ஏசியை வச்சு பழகிறது, இதே மாதிரி இயற்கை வெளிச்சத்தோடு இருக்கிறது மற்றும் காற்றோரத்தை அதிகமாக பயன்படுத்துறது, இவை எல்லாம் நம்மளுடைய ஆற்றலை சேமிக்க முடியும். குறுகிய தூரத்துக்கு நடந்தே செல்வது, மாடிப்படிகளில் செல்வது, லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் நிறைய மாடிப்படிகளில் செல்வது, அதே மாதிரி பைக்கு யூஸ் பண்ணாமல் சைக்கிள் பயன்படுத்துறது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, இவை எல்லாமே ஆற்றலை சேமிக்க உதவும் என்று கூறலாம்.
1: சார், நம்ம தண்ணி எப்படிலாம் சேவ் பண்ணலாம்?
0: தண்ணீரை நிறைய விதங்களில் சேவ் பண்ணலாம். முக்கியமாக நம்ம மழையினால் வரக்கூடிய மழை நீரை நம்ம தோட்டத்திற்கு பயன்படுத்துறது, அதே மாதிரி குடி தண்ணீராக பயன்படுத்துறதுக்கு உண்டான அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஏற்படுத்துறது, பல் தேய்க்கும் போது குழாயை அடிக்கடி மூடி வைப்பது, ஒழுகும் தண்ணீரை வீணாக்காமல் செலவு பண்ணுறது, துணி துவைக்க தண்ணீரை மறுபடியும் பயன்படுத்துறது, விவசாயத்திற்கு துளி நீர் பாசன முறைன்னு சொல்லலாம், அந்த துளி நீர் பாசன முறையை பயன்படுத்தி தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும்.
1: சார், நம்ம எப்படிலாம் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணலாம்?
0: கடைக்கு போகும்போது நம்ம துணிப்பையை எடுத்து போகலாம், அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் அல்லது செம்பு பாட்டில்களை பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தட்டுகளுக்கு பதிலாக மறு பயன்பாட்டு பொருட்களை பயன்படுத்தலாம், பால் பாக்கெட்டை முழுவதும் வெட்டாமல் ஒரு மூளையை மட்டும் வெட்டி பயன்படுத்தலாம். ஸோ பிளாஸ்டிக்குங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய த்ரெட்டனிங் ஒரு மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஈவன் ஹியூமன் பிளாசண்டாவில் கூட பிளாஸ்டிக் அக்குமுலேஷன் இருக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம குடிக்கிற வாட்டர்லேயும் பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குன்னு பார்க்குறோம். நிறைய ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குது. இதனால் என்னென்னா பூமிக்கு மிகப்பெரிய மாசும், அந்த பிளாஸ்டிக்கை சீக்கிரமாக அதை டீக்ரேட் பண்ண முடியாததுனால அது மிகப்பெரிய மாசை நம்ம பூமிக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி தண்ணீர் அடியில் போக முடியாமல் அடியில் இருக்கக்கூடிய அக்விஃபர் பாதிக்கப்படலாம். அதாவது தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய ராக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர் சேமிக்க முடியாமல் இந்த இது தடுக்கலாம். அதே மாதிரி மெரைன் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஃபிஷ், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் எல்லாவற்றையும் அது பாதிக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த பெரிய மாற்றம் நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஈவன் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆக நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை அது கொண்டு வரும். இன்னும் நிறைய ஸ்டடிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனிதனுடைய உடம்புல ஒவ்வொரு இடமும் பிளாஸ்டிக் அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இன்னும் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதனால பிளாஸ்டிக்கை ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நீங்கள் துணிப்பை மேக்சிமம் எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறதா இருந்தால் கூட நீங்கள் வீட்டிலிருந்தே துணிப்பை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இதை மாதிரி பிளாஸ்டிக்கை நம்ம கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைத்திருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு பூமியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உறுதி.
1: சார், நம்ம எப்படிலாம் இவேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம்?
0: இவேஸ்ட்டுங்கிறத நம்ம மின்னணு கழிவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பழைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரை உடனே தூக்கி எறியாமல் அதை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ், இன்றைக்கி வரக்கூடிய லேப்டாப்ஸ் எல்லாமே ஒன் டைம் யூசேஜ் மாதிரி, பேட்டரி போனாலும் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி கண்டினியூஸா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வர்ற மாதிரி கூட யூஸ் பண்ற மாதிரி மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு நாங்கள் வலியுறுத்தலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 1 இயர் யூஸ் பண்ற மொபைல் நெக்ஸ்ட் இயர் அடுத்த 5G 6G போகும்போது அப்கிரேட் ஆகும்போது நம்மளுக்கு அதால யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தனியாக சேகரிக்கப்பட்ட மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய மையங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறது. அதனால வெறும் குப்பையில் போடாமல் இந்த இவேஸ்ட்டை போதுமான எப்படி ப்ராசஸ் ரீப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுக்குண்டான இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர்ந்தால் இந்த இவேஸ்ட்டை நம்ம குறைக்க முடியும். ஸோ இவேஸ்ட்டு ரொம்ப முக்கியமான இது. என்னென்னா அந்த பேட்டரிகள் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் என்பது தான் உண்மை. அதனால மறுசுழற்சி மையங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ வெறும் குப்பையில் போடாமல் மறுசுழற்சி மையங்களில் கொடுத்து அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது நல்லது.
1: சார், நாம எப்படி சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ணலாம்?
0: சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் வந்து நம்மளுடைய உள்ளூர் பருவ காய்கறிகள் பழங்களை உண்ணலாம், தேவையான அளவு மட்டும் சமய உணவு வீணாவதை தவிர்க்கலாம், அதே மாதிரி நெல் கோதுமைக்கு பதிலாக பருப்புகளையும் பயிரிடலாம், இயற்கை முறையில் விளைந்த உணவுகளை முடிந்தவரை தேர்வு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்தை வந்து நிறையவே அடாப்ட் பண்ணிட்டோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மேலை நாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து தான் இருக்குது. முன்னாடி இருந்த அந்த சுதந்திரத்திற்கு முன் இருந்த இந்தியா, அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தோட இருக்கக்கூடிய பாதிப்புகள் இன்னுமே நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மேலை நாட்டு கலாச்சாரத்தை இன்னுமே நிறைய நம்மளுடைய மனதிலிருந்து அதை நீங்களே அப்படிங்கறத சொல்லணும். அவங்களுடைய உணவு பழக்கங்கள், பீசா, பர்

0: இந்த மாதிரி உணவு பழக்க முறைகள், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணுறது அது நல்லது கிடையாது. ஏன்னா அவங்களோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிளைமேட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெதர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே இருக்கக்கூடிய பட்டர், அங்கே வந்து அதிகமான பட்டர் எடுத்துக்கணும், நிறைய வெண்ணெய் சார்ந்த பொருட்களை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அவ்வளோ உடம்புல நிறைய ஃபேட் அவங்களுக்கு வேணும், அப்படின்னா தான் அந்த குளிரெல்லாம் தாங்க முடியும். ஆனால் நம்மளோட டிராபிக்கல் கண்ட்ரியில், இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய வெப்பம் அதிகம் இருந்த கண்ட்ரியில, இந்த மாதிரி நம்ம குளிர்ச்சியை தான் அதிகமா, குளிர்ச்சியான பழங்கள் காய்கறிகள் இதை தான் நம்ம சேர்த்துக்கிடணும். ஆனா அதை நம்ம செய்யாததுனால நிறைய பக்க விளைவுகளும் உடல் பாதிப்புகளும் ஏற்படுது. முக்கியமா பேர்ல் மில்லட்னு சொல்லக்கூடிய, அப்புறம் கம்பு, ஃபிங்கர் மில்லட்னு சொல்லக்கூடிய ராகி, லிட்டில் மில்லட்னு சொல்லக்கூடிய சாமை, இந்த மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் நம்ம ஊர்லேயே கிடைக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பைசஸில் சொல்லக்கூடியது டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். முருங்கைன்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரை, முருங்கை இலை, அந்த இதை யூஸ் பண்ணி நம்மளோட சமையல் முறையில் சமையலுக்கு அந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கை சார்ந்த உணவு வகைகளை நம்ம உடம்பு ஈஸியாக ஏற்றுக்கிடும். அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய மேங்கோ, கோவா, அந்த மாதிரி ஜாக் ஃப்ரூட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம இன்டேக் பண்ணும்போதும், அதே மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இட்லி, தோசை, இந்த மாதிரி உணவு வகைகளுக்கு நம்ம அடாப்ட் ஆகி இந்த உணவு வகைகளை நம்ம சார்ந்து வாழும் பொழுது, நம்மளுடைய நல்ல உணவு முறையை பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இயற்கை வாழ் நம்மளுடைய உடம்பு வந்து அடாப்ட் ஆக சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா கேக்டஸ் த்ரைஸ் இன் டெசர்ட்னு சொல்லுவோம், லோட்டஸ் த்ரைஸ் இன் வாட்டர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது கேக்டஸ், அதாவது இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கள்ளி செடு வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அதால் உயிர் வாழ முடியும். ஆனால் தாமரைக்கு அப்படி இல்லை, தாமரை தண்ணியிலே இருந்தால் தான் அதோட உயிர் வாழ முடியும். அதே மாதிரி தான் ஒரு இடத்தை சார்ந்து தான் நம்ம அதை ஜீவிக்க முடியும். ஸோ அந்த இடத்தை சார்ந்து அது இல்லாமல் கேக்டஸ் தண்ணியிலையும் லோட்டஸ் வந்து பாலைவனத்திலையும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம ஆனால் அந்த மாதிரி தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேற கண்ட்ரியோட ஃபுட்டும் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது சூட்டபுளாக இருக்குமோ ஒழிய நம்மளோட கிளைமேட் கண்டிஷனுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. ஆனால் அதை நம்ம நிறைய பேர் உணராமல் மேலைநாட்டு கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணி வர்றதுனால தான் நிறைய உடல் பருமன், இந்த ஆபிசிட்டின்னு சொல்லக்கூடியது, டயபெட்டிஸ் ப்ராப்ளம், இது எல்லாமே வர்றதுக்கான மெயின் ரீசனே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேலைநாட்டு கலாச்சாரத்தை சார்ந்து இருக்கிறது தான். இதிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம உள்ளூரில் கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய், வேர்க்கடலை, இந்த மாதிரி கம்பு, ராகி, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள சாமை, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிட பொழுது, நல்ல உணவு முறை பயன்படுத்தும் பொழுது நோயற்ற வாழ்வா இருக்க முடியும். அது ஒரு பெரிய குறைவற்ற செல்வமா நமக்கு இருக்கும்.
1: சார், நம்ம வேஸ்ட் எப்படிலாம் ரிடியூஸ் பண்ணலாம்?
0: குறைக்கிறது மறு பயன்பாட்டு மூலமாகவும் மற்றும் மறு சுழற்சி மூலமாகவும் இதை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும். இதை வந்து ஈரக்கழிவு, உலர்கழிவு என பிரித்து குப்பையை போட்டு போதுமான அளவு அதை பிரித்து வேற இதுக்கு பயன்படுத்தலாம். வீட்டு சமையலறை கழிவை உரமாக்கி தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம். பழைய பொருட்களை பழுது பார்த்து மறுபடியும் பயன்படுத்தலாம். புதியதை வாங்குவதற்கு முன்பு பழையதை கழிக்கிறதும், பழையதை கழிக்கும் பொழுது சரியான விதத்தில் அதை கழிக்கிறதும் நம்மளோட முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம பிரித்து சரியான ஈரக்கழிவும் திடக்கழிவும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதும் அவங்களுக்கு, அது ஒரு எளிதான ஒரு மக்கி போகுமா, மக்காத குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறது நமக்கு ஒரு அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ என்வாயர்மெண்ட்டில் இது எல்லாம் தனித்தனியாக போய் அவங்க ப்ராப்பராக டீக்ரேட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இதன் மூலமாக குறைக்கிறது, மறுபயன்பாடு, மறுசுழற்சி மூலமாக, இந்த மூன்று விதிகள் மூலமாக நம்ம வந்து கழிவுகளை குறைக்கலாம்.
1: சார், நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியமான பழக்கம் பின்பற்றலாம்?
0: ஆரோக்கியமான பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருந்து கொண்டு வர முடியும். எப்படின்னா தினமும் நடைப்பயிற்சி செய்யலாம், யோகா தியானம் பயிற்சி மூலமா செய்யலாம், வீட்டு உணவை அதிகமா உண்ணலாம், அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்க்கலாம், வாகனத்தை குறைவாக பயன்படுத்தி நடந்தோ சைக்கிளோ செல்லலாம். இது உடலுக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது.
1: சார், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன?
0: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்பது இது ஒரு வகையான இப்போ நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது 5 மில்லிமீட்டருக்கும் குறைவாக அளவுள்ள பிளாஸ்டிக் துகள்களை தான் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லலாம். இவை மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதன்மை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். சிறிய அளவில் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் அழகு சாதன பொருட்கள், மைக்ரோ பீட்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பெல்லட்ஸ்னு சொல்லுவோம், தொழில்துறை பிளாஸ்டிக் துகள்கள், இவையெல்லாம் வந்து பிரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் சொல்றோம். இரண்டாம் நிலை பிளாஸ்டிக், அதாவது செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பெரிய பிளாஸ்டிக் பொருட்களாக இல்லாமல் சிறிய சிறிய ரொம்ப சிறு துகள்களாக மாறக்கூடிய, காற்றினாலோ, சூரிய ஒளியினாலோ, வெப்பத்தினாலோ, உறிந்து போகக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேன் வாட்டர் நிறைய யூஸ் பண்றோம், அதே வெயிலில் போட்டு யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக உரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இது தண்ணியில் மிக்ஸ் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷனை குடிக்கிற நீர் நம்மளுடைய ட்ரிங்கிங் வாட்டரில் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பிளாஸ்டிக் பாட்டில்ல வெயிலில் போட்டு யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் பைகள், அதே மாதிரி மீன்பிடி வலைகள் இருக்கக்கூடிய நார்கள்னால வர்றது, இவை எல்லாம் செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் சொல்றோம். இதே மாதிரி சின்டெக்ஸ் டேங்க் மேல வைக்கிறதுல மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ள பாலி டெராப்தலேட்டுங்கிற ஒரு கோட்டிங் இருக்கும். ஸோ அந்த பாலி டெராப்தலேட் கோட்டிங்ல இருந்து உரியக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ். அதனால வெயில இருக்கக்கூடியதை நம்ம குளிக்கிறதுக்கும் மற்ற யூசேஜுக்கும் டொமஸ்டிக் யூசேஜுக்கு வச்சுக்கிட்டு குடிக்கிற வாட்டரை நம்ம நல்ல ஒரு பியூரிஃபை பண்ணி கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய வாட்டரை பியூரிஃபை பண்ணி குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் ஆடைகள், பாலிஸ்டர், நைலான், இந்த மாதிரி வாகன டயர் தேய்மானம், தொழிற்சாலை கழிவுகள், இவை எல்லாவற்றையும் தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் ஒரு ஏஜென்ட்ஸா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னா கடல், நதிகள், அப்புறம் மண்ணில் இருக்கு, காற்று, குடிநீர், கடல் உணவுகள், அதுக்கப்புறம் தேன், உப்பு, சில உணவுப் பொருட்கள் இருக்கு. ஸோ மனிதன் உடம்புலயே இது வந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தற்போதைய ஆய்வு முடிவுகள்லாம் ரொம்ப கவலைகளை முன்வைக்கின்றன. அதாவது என்னன்னா மனித உடல்நல குறைவுகளுக்கு முக்கியமான காரணமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. முக்கியமான குறைபாடு என்னன்னா உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஹார்மோன் செயல்பாடுகளில் வரக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் நச்சு வேதிப்பொருட்கள் உடலுக்கு கொண்டு போறது, இது எல்லாமே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸில் தான். ஸோ அதே போல இந்த பிளாஸ்டிக்களை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை அதிகமாக நம்ம தவிர்க்கலாம், துணி பைகளை பயன்படுத்தலாம், ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அல்லது எக்கு பாட்டில்களை பயன்படுத்தலாம், செயற்கை நார் ஆடைகளுக்கு பதிலாக நம்ம ஊரிலே இருக்கக்கூடிய பருத்தி போன்ற இயற்கை நார்களை அதிகமாக பயன்படுத்தலாம். இது மிகப்பெரிய மாசுபாடு அதிகரித்துட்டு வர்றதுனால ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களுக்குன்னு மைக்ரோ பிளாஸ்டிக் பாலிசின்னு ஒரு இதை கொண்டு வந்து அந்த பாலிசி படி அந்த கண்ட்ரியில் இவ்வளோதான் மைக்ரோ பிளாஸ்டிக் யூசேஜ் இருக்கணும்னு சொல்லி நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுக்கு நல்ல ஒரு பாலிசி நம்மளுடைய அரசாங்கம் எடுத்தால் நலமா இருக்கும். அந்த பாலிசி படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம், துணிப்பைகளை அதிகமாக பயன்படுத்தலாம், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு பாலிசியை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதற்கு மேலாக சரியான கழிவு மேலாண்மையும் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த உதவலாம். நல்ல ஒரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஃபில்டர் நம்ம வந்து குடிக்கிற தண்ணீருக்கு கொண்டு வந்தால், இதுல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சிகளை நல்ல ஒரு ஃபில்டர் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸையும் ஃபில்டர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் கிடைச்சுன்னா குடிக்கிற தண்ணீர்ல இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ இதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட ஒரு ஒட்டுமொத்த காரணங்கள், அது ஒட்டுமொத்த விளைவுகள்னு நான் சொல்லுவேன்.
1: சார், நாம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை எப்படி அடையாளம் காண முடியும்?
0: மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்ம ஆர்டினரியாக நம்மளோட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியோ இதை சென்சார் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லை. ஆனால் ஆராய்ச்சிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், எஃப்டிஐஆர் அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அதே மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த முறைகள் மூலமாக மட்டும்தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அடையாளம் காண முடியும். ஸோ இந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டாமினேஷன் எல்லா இடத்துலையுமே அக்குமுலேட் ஆகிருக்கு. ஈவன் நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் பாக்கெட் பால், அதுக்கப்புறம் உணவு முறைகள், உணவுலேருந்து பிளாஸ்டிக் தட்டில் வரக்கூடிய உணவுகள், அதுக்கப்புறம் சூடாக கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக்கில் வச்சு வரக்கூடிய சூடான உணவுகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ளே போகலாம் என்று சொல்லப்படுது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிமுறைகள் தேவைப்படுது. அதை நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ எளிதான காரியங்கள்ல. அதனால இதுக்கு உண்டான பாலிசியை நம்ம மேக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் நம்ம வந்து குறைக்க முடியும்.
1: சார், இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலான்னு நீங்கள் விழிப்புணர்வு தர விரும்புறீங்க?
0: இப்ப இருக்க இளைஞர்கள் மாணவர்கள் அனைவருமே எப்படின்னா ஒரு சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் ஒரு மொபைல் யூசேஜ், இது எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபெமிலியராகவும் டெக்னாலஜிக்கலையும் அட்வான்ஸ்டாகவும் இருக்கிறாங்க. நம்ம பழைய 1990களில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சமுதாயத்திற்கும் நிறையவே மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாத மாணவர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கேட்ஜெட்ஸே அவங்களோட வாழ்க்கையில ஆறாம் விரலா மாறிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறிட்டு. சோ இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த லெவல்ல அவங்களுக்கு போதுமான அவேர்னஸ் கிடைச்சாலும் நிறைய இந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அப்லோட் பண்றது அதுல நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதெல்லாம் அதுல முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே ஒழிய அதுல இருந்து வரக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து அவங்க கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸா மேற்கொள்ளணும். இது ஒரு ப்ராசஸ் ஸ்டேஜ் ஒன்னுலயே நின்று போற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். எப்படின்னா நான் நிறைய மாணவர்களுக்கு

0: பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுதும் நிறைய சுற்றுச்சூழலை பற்றி அறிவுரைகளை கொடுப்பேன். ஸோ அந்த டைம் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு என்தூசியாஸ்டிக்காக இதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போடுறதோ நிறைய இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதும் இருக்கிறாங்களே ஒழிய அடுத்த ஸ்டேஜ் அதை எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு போகிறது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒரு 10% மாணவர்கள் மட்டும்தான் அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஸ்டேஜுக்கு போகிறாங்க, செகண்ட் ஸ்டேஜுக்கு. அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கேட்ஜெட்ஸோடைய அட்டாச்சாக இருக்கிறதுனாலையும் அவங்க கேட்ஜெட்ஸ் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு அவங்களுக்கு மனசில். அதே மாதிரி அவங்க நிறைய இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது உண்மையிலேயே தவறான கருத்து. அவங்க நேரங்கள் இல்லை, நாங்கள் வந்து இயற்கையை ரசிக்க முடியல அப்படின்னு சொல்றது தப்பு. நிறைய பேர் ஈவன் நான் பாடம் எடுக்கும்போது கூட ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய டெரிவேஷன் லாங்காக போர்டு ஃபுல்லாக நான் எழுதி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்னாப்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எழுதுறதுக்கோ அதை வாசித்து அதை புரிஞ்சிக்கிடவோ அல்லது எழுதுறதுல உள்ள ஒரு சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியல. அது எழுதுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, நம்மளே ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த இதெல்லாம் அவங்க இழந்துடுறாங்க இந்த கால மாணவர்கள். அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை அவங்க ஷேர் பண்ணி படிக்கிறாங்க, மொபைல்ஸில் தான் படிக்கிறாங்களே ஒழிய லேப்டாப்பில் படிக்கிறாங்க, நிறைய இ கண்டென்ட் படிக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தால் கூட புத்தகம் படிக்கிறது, லைப்ரரிக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ உள்ள மாணவர்கள்ட்ட மிஸ் ஆகுது. சோ இதெல்லாம் தாண்டி அவங்க இயற்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். இயற்கையோட ஒத்து வாழாத மனிதன் இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது தான் உண்மையான கூற்று. அவங்க இயற்கையோட ஒத்து வாழலை அப்படின்னா இயற்கையை புரிஞ்சுக்கிட முடியாது. அந்த காலத்து ஆதிவாசிகள் அந்த அப்போ இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இயற்கையோட ஒன்றி இருந்ததுனால எங்கே பூகம்பம் நடக்குது, எங்கே வந்து எரிமலை குழம்பு வருது அப்படிங்கிறத அவங்களால உணர முடிஞ்சுது. அது ஏன்னா இயற்கையோட இயற்கையாக ஒன்றாக இருந்தாங்க. ஈவன் நம்மளோட விலங்குகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த எல்லா விலங்குகளும் வேற திசைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. கார்ல் சேகன் கூட அவரோட ஒரு புக்ல எழுதியிருப்பாரு, நீங்க இயற்கையை புரிஞ்சுக்கிடணும்னா நீங்க உங்க உடம்ப புரிஞ்சுக்கிட்டா போதும், இயற்கையை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதான் கார்ல் சேகனோட ஒரு கூற்று. இந்த செயற்கையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு அதற்குண்டான லிமிடேஷன்ஸ் செட் பண்ணிட்டு ஒரு பவுண்டரிய செட் பண்ணிட்டு இயற்கையோட வாழ்ந்தோம்னா கண்டிப்பா சுற்றுச்சூழலை மாசுபடாமலும் சுற்றுச்சூழல்ல எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயங்களை நம்ம தடுத்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் தடுத்து நல்ல பாசிட்டிவான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம பயணிக்க முடியும்.
1: இதுவரை காலநிலை மாற்றம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்ரம் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே ஜெயசுதாஸ், எஸ் ஜானகி.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: காற்றோடு கலந்திடவா தரும் அடுத்த பாடல் தழுவாத கைகள் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி குரல்களில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:32:15. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் பாரு பாரு பட்டணம் பாரு படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக.

இன்றைய நிகழ்ச்சியில் பல இனிமையான பாடல்கள் காற்றில் கலந்து உலாவரக் கேட்டோம். நேரம் 11 மணி, ஆகாஷவாணி. வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு, அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் கிராண்ட் கேன்யான் இயற்கையின் பிரம்மாண்ட அதிசயம், எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி இடம்பெறும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 7:45 நகர்வலம் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 to 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அடல் நிலத்தடி நீர்த்திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி வாங்க பேசலாம், அறிவின் அகரம் அனுபவத்தின் அழகு, ஆசிரியர் எஸ்தர் புஷ்பவல்லி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும், மற்றும் உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் கோலக்கலை குறித்த தகவல் வழங்குகிறார் ஓவியக்கலை பயிற்றுநர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள். 2:15 திரைகாணம். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம், வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 7:00 திரைகாணம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 11 பகுதி இடம்பெறும், காய்கறி பயிர்களில் இயற்கை மற்றும் அங்கக வேளாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பாரா நாராயணன் அவர்களின் உரை தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள், 8:05 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை கேட்கலாம், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம் நிகழ்வுகள் குறித்த ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. The government today said it is ready to hold discussion in Parliament on NEET paper leak case and other related issues. Talking to media in New Delhi this evening, Union Minister Jitendra Singh accused Leader of Opposition in Lok Sabha, Rahul Gandhi, of deviating from his earlier demand of having the discussion over NEET-related issues despite government assurance.
2: It was conveyed that on behalf of the government, I could assure Rahul Gandhi ji that government is ready to have a detailed discussion on NEET, on NEET-related agitation, protest, also on all the other issues related to NEET. When I went back to Rahul ji with this message, he said, no, but I also want the resignation of the education minister. Then I politely tried to submit before him. I said, look here, this is not done, because just a few minutes back you told me that if I